நேரம் காலை 5:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம்.

நற்காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 25 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:57. இனி கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள்

0: பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: நேரம் காலை 6:02:48. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி, கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும். இன்றைய குறள் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் இருந்து. குறள் எண் 14. குறள்: ஏரின் உழா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால். குறள் மீண்டும்: ஏரின் உழா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால். மு. வரதராசன் அவர்களின் விளக்கம்: மழை இன்னும் வருவாய் வலம் குன்றுவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உள்ளமாட்டார். விளக்கம் மீண்டும்: மழை இன்னும் வருவாய் வலம் குன்றுவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உள்ளமாட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா. பூபாலன் அவர்கள்.
5: அறஞ்செய்மின். அறம் என்பது தமிழின் தனித்துவமான ஒரு சொல். அது தனது வேரிலேயே அழகையும் ஒழுங்கையும் நியாயத்தையும் நேர்மையையும் சுமந்து நிற்கிறது. தொல்காப்பிய காலத்தில் இது அறன் என வழங்கப்பட்டது. நற்றினை, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து போன்ற சங்க இலக்கியங்களில் அறம் என்பது வீரத்துக்கும் காதலுக்கும் கொடைக்கும் துறவுக்கும் பொதுவான ஒரு பண்பாக குறிப்பிடப்பட்டது. அறம் செய், அறம் செய் எனும் வாக்கியம் வெறும் ஆணையல்ல. அது மனிதனுக்குள் ஒலிக்கும் அகக்குரல். செய் என்பது வினை எச்சம். அதற்கு உரியவன் நானே. அதற்கு களம் என் வாழ்க்கை. அதற்கு காலம் இப்பொழுதே. அதற்கு துணை என் மனசாட்சி. என் அறத்தை தனி மனித விழுமியங்களில் முதன்மையானதாக குறிப்பிடுவதும் பின்பற்றுவதுமே தமிழர் மரபு. சமஸ்கிருத மொழியில் இதற்கு தர்மம் என்று பெயர். ஆனால் தமிழில் அறம் என்பது அதனினும் ஆழமானது. தர்மம் என்பது ஓரளவு கடமை சார்ந்தது. அறம் என்பது நெறி, நியதி, இயற்கை, சமநிலை இவற்றின் சேர்க்கை. சுமேரியம், எகிப்தியம், கிரேக்க

0: கிரேக்கம் லத்தீன் என எல்லா மொழிகளிலும் நீதி எனும் சொல்லுண்டு. ஆனால் அறம் என்பது நீதியை விட பெரியது. நீதி சட்டத்தால் காக்கப்படும், அறம் மனதால் காக்கப்படும். சட்டத்தை மீறினால் தண்டனை, அறத்தை மீறினால் மனமே மாபெரும் தண்டனை, தனிமை, வாழ்க்கை சிதைவு என பலவகையில் அந்த தண்டனை விரியும். இவ்வளவு ஆழமான ஒரு சொல் அறம். இப்படி உலகின் எம்மொழியிலும் இல்லாத சிறந்த சொல் நம்மொழியில் உருவாகியிருக்கிறது என்றால் அது அறம் எனும் மகத்தான சொல்தான். தமிழர் அறத்தை எத்துணை அளவு போற்றியிருந்தால், பின்பற்றியிருந்தால் இவ்வளவு ஆழமான ஒரு சொல் தமிழில் உருவாகியிருக்கும். அவ்வை அறம் செய்ய விரும்பு என வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் மகாகவி பாரதி அறஞ்செய்மீன் என கட்டளையிடுகிறார். திருவள்ளுவர் தனது திருக்குறளில் அறத்தை முப்பாலின் முதல் பாலாகவும் வாழ்க்கையின் அடிப்படை தூணாகவும் முன்வைக்கிறார். அறத்துப்பால் எனும் முதல் பகுதியில் 38 அதிகாரங்கள், 380 குறட்பாக்கள். இவை அனைத்தும் மனிதன் எப்படி அறத்துடன் வாழ்வது என்பதை விளக்குகின்றன. அவர் அதை ஒரு தத்துவமாக மட்டும் வைக்கவில்லை, அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும் செயல்முறையுமாக காட்டுகிறார். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இதற்கு பொருள், அறத்தை விட பெரிய நன்மை வேறு இல்லை, அறத்தை மறப்பதை விட பெரிய கேடும் வேறு இல்லை என்பதாகும். வள்ளுவர் இங்கே ஆக்கம் என்பதை பொருளாதார ஆக்கமாக மட்டும் சொல்லவில்லை, மன ஆக்கம், குடும்ப ஆக்கம், சமூக ஆக்கம், ஆன்மீக ஆக்கம் என அத்தனையையும் ஒருங்கே சுட்டுகிறார். வாழ்க்கையில் அறத்தை நான்கு முக்கிய பரிமாணங்களில் சொல்லலாம். இவை ஒன்றை ஒன்று சார்ந்தவை, ஒன்று இல்லை என்றால் மற்றவை நிறைவு பெறா. தன்னறம், ஒருவன் தனக்குத்தானே செய்யும் அறமே முதல் அறம். அது எப்படி? புறத்தே தானம், தருமம், உதவி இவையாவும் தனக்குள் நியாயமான எண்ணம் இருந்தால்தான் அறமாகும். மனதின் தூய்மையே இதன் அடிப்படை. தனக்குள் அறம் என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது, பொறாமைப்படாமல் இருப்பது, பழி சொல்லாமல் இருப்பது, மற்றவரை பற்றி கெட்ட எண்ணம் கொள்ளாமல் இருப்பது. தனக்குள் அறம் இல்லாதவன் வெளியே எத்தனை பெரிய தானம் செய்தாலும் அது அறமாகாது. ஏனெனில் தானத்தின் மூலம் அவன் பொருளை மட்டுமே தருகிறான், தன்னை தரவில்லை. அறம் என்பது தன்னையும் தருவது. குடும்பத்தில் அறம். குடும்பமே முதல் அறவழிக்களம். பெற்றோரை பேணுதல், வாழ்க்கை துணையை நேசித்தல், குழந்தைகளை நெறிப்படுத்துதல், உற்றார்க்கு உதவுதல், இவை அனைத்தும் குடும்ப அறம். இன்றைய நவீன குடும்பங்களில் அறம் மறைந்து கொண்டிருக்கிறது. பெற்றோரை தனியே விட்டு நகரங்களுக்கு செல்வது, மனைவியுடன் பிரிந்து வாழ்வது, குழந்தைகளுக்கு ஒழுக்கம் சொல்லித்தராமல் வெறும் பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பது, இவை அறத்தின் எதிர்நிலைகள். சமூக அறம். சமூக அறம் என்பது ஒருவன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் அப்பால் உள்ளவர்களுக்கு செய்யும் நன்மையாகும். ஏழைகளுக்கு உதவுதல், நோயாளிகளுக்கு பணிவிடை செய்தல், வழிகெட்டவர்களுக்கு நல்லுரை சொல்லுதல், சமூகத்தில் நீதி நிலவ பாடுபடுதல், போராடுதல் என சமூக அறம் பன்மடங்கானது. இயற்கையின் அறம் என்பது ஒன்றொன்று. சுற்றுச்சூழல், விலங்குகள், பறவைகள், மரங்கள், ஆறுகள், மலைகள், இவை அனைத்துக்கும் நாம் அறம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இவை அனைத்தையும் காப்பதே மனிதர்களின் கடமை. அறத்தை வாழ்க்கை நெறியாக கொள்வோம், நல்வாழ்வு வாழ்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள்.
2: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தன்றல் நிகழ்ச்சியில் இனி பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பக்தி பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: மிகுந்த அன்புடன் செய்யப்படும் சிறிய விடயங்கள் இந்த உலகை மாற்றும் என்கிறார் அன்னை தெரசா. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் லீலா ரோசலின் பாடியது.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானாகில் இந்த உலகில் எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது என்கிறார் நபிகள் நாயகம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடியது.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: பணத்தை சேமிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து விடாதே. பணத்தை சேமிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து விடாதே என்கிறார் வள்ளலார். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 6:27. கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல, உன் வாழ்வை வடிவமைத்த காலம். நிகழ்ச்சியில் அடுத்த பக்தி பாடல் பி. அருணா பாடியது.

0: இதுவரை கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ்

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி பற்றி கேட்கலாம். காலை 6:55 நலமை விளைக, 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் முன் செல்லடா, தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். மாலை 5:20 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகளின் வழியே திருக்குறள். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சி, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களோடு. நேரம் காலை 6:34, 8:00. இனி
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்றும் நாளையும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C முதல் 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்றும் நாளையும் இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமான மழையுடன் 4 முதல் 12 km வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவு பூச்சி தென்படி இமிட்டோக்ளோபரிட் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து ப்ரோ பார்க்கைட் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய

0: அடிக்கடி கண்காணித்து புரோ பார்க்கயிட் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு இடி மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியான முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். மா சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மாவில் ஆந்தக்னோஸ் நோயை மேலாண்மை செய்ய டெபுகனோசோல் அல்லது ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் மருந்தை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் உற்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர் பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு கால்நடை கொட்டகைகளை சரியான காற்றோட்டம் இருக்குமாறு அமைக்க வேண்டும். இதனால் கால்நடைகளை வெப்ப அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கலாம்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்குள்ள காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். 2வது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயிற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி,

0: வெள்ளா டிசம்பர் இடம் இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி ஷெட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள்.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த

0: ஏற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால் என்ன அப்படின்னா என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேன்னா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த

0: மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19வது ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு அரிய வகை பழம் பத்தி தான். அதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த பழம் தாங்க சீபக்த்ரான். இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு பேரு ஹிமாலயன் பெரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரி வகை சார்ந்ததுதான். 90% மக்களுக்கு சீபக்த்ரான் பழம் அப்படின்னாலே தெரியாதுதான். ஏன்னா இது அதிகமா விலை கூடியது இந்த ஹிமாலயன் மலை பிரதேசம்லதான். இதோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்த பழங்கள் எல்லாம் நம்ம உரம் போடணும், பூச்சி மருந்து அடிக்கணும், ஒரு ஒரு விவசாயிகளுக்கும் ஒரு பழத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். ஆனா இந்த ஹிமாலயன் பெரிய பொறுத்த வரைக்கும் எந்த உரமும் எந்த பூச்சி மருந்தும் அடிக்காம தானாவே வளர்ந்த ஒரு பெரி டைப் தான் வந்து இந்த சீபக்த்ரான். இது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மலை பிரதேசம்லதான் அதிகமா விளையும். அதை தாண்டி சைனா, ரஷ்யா, மங்கோலியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப 1000 வருடத்துக்கும் பழமையான ஒரு பழம் தான் இது. இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. ஒரு 12-13வது செஞ்சுரியில எல்லாம் பாத்தீங்கன்னா மங்கோலியன் ராஜாக்கள் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து கான்கொயர் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. அவங்க சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த வார் செய்யக்கூடிய சமயத்துல இது உடல் வலிமைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை பழம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அப்படி என்னங்க இதுல அரிய வகை, இதுல என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய், நம்மளோட நார்மல் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை விட 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி சத்து இருக்குங்க. வைட்டமின் சி முக்கியமா எதுக்கு பயன்படுத்து பயன்படுத்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடல் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாம் சீக்கிரம் ஆறுறதுக்கு வாய்ப்புனா இருக்கட்டும். வெளிக்காயம்

0: இருக்கட்டும், முகத்துல பொழிவு, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வைட்டமின் சி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நெல்லிக்காயை விட 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி இந்த சி பக்த்ரான்ல இருக்கு. அதே மாதிரி கேரட்டை விட 3 மடங்கு அதிகமான வைட்டமின் ஏ சத்து இருக்குங்க. வைட்டமின் ஏ எதுக்கு பயன்படுது? கண் பார்வையை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும் போது நல்லாவே அவங்களுக்கு கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகும், அந்த கான்சென்ட்ரேஷன் இதெல்லாமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை விட இதுல ஒரு முக்கியமான பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இதுல 70,000 ஓராக் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்ப்ஷன் கெபாசிட்டி. அதாவது நம்ம உடல்ல ஆக்சிஜனை தங்க வைக்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது தாங்க. இப்போ மலை பிரதேசம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது இல்லையா, அவங்களுக்கு இந்த சீபக்த்ரான் பழம் எடுக்கிறது மூலமா அவங்க உடல்ல ஆக்சிஜன் கெபாசிட்டிய மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. சோ நம்மளுமே இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம பாடியில ஆக்சிஜன் லெவல் டிராப் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம இதை எடுக்கும் போது அது நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. திராட்சை பழத்துல கூட 30,000 ஒராக் தான் இருக்கு, இதுல 70,000 கிட்ட இருக்குன்னா இப்ப எந்த அளவுக்கு நம்ம உடல்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய கெபாசிட்டியை இது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகப்படுத்துது. இதை வந்து நம்ம ஜூஸாவும் எடுத்துக்கலாம், ஆயில் ஃபார்ம்லயும் குக்கிங் ஆயிலாவும் பயன்படுத்தலாம். இப்ப நீங்க ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வருதுன்னா இந்த ஆயிலை வந்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றது மூலமா அந்த அலர்ஜி எல்லாமே கம்மி ஆகுது. முகத்துல அப்ளை பண்ணா ஆன்டி ஏஜிங், அதாவது ரொம்ப வயதான தோற்றம் கொடுக்காம இருக்குது, நம்ம பாடியில ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ், ரொம்ப உடல் சோர்வு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா கம்மி பண்ணி கொடுக்குது. அண்ட் ரொம்ப இன்னொரு இம்பார்ட்டன்ட், கெட்ட கொழுப்புகளை ரத்தத்தில இருந்து வெளியெடுத்திருக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்குமே இந்த சீபக்த்ரான் பழம் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாங்க. அண்ட் நம்ம பாடியில எப்பயுமே பாத்தீங்கன்னா செல்கள் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும், அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு இறந்த செல் போய் ஒரு புதிய செல் வரக்கூடிய அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸையும் இந்த பழம் வந்து அதிகப்படுத்துது. இது எந்த வயதினர் எல்லாம் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, 4 வயசுல இருந்து ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரை தாராளமா இந்த சீபக்த்ரான ஜூஸ் ஆவோ இல்ல அதனுடைய எண்ணெய சமையலுக்கோ எக்ஸ்டர்னலாவோ எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். உடல் வலிமையை கூட்டுறக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு, அதனாலதான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் இது கொடுத்திருக்காங்க. உடல் வலிமையாயி நமக்கு வந்து கண் பார்வை நல்லா மேம்பட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த வார் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சோ அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய இந்த சீபக்த்ரான் பழத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதுவரைக்கும் கேட்டோம் நலமை விளைக. நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வனார் காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் காலை 7:00. குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி கேட்கலாம் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் உங்களுடன் லட்சுமி தேவி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். முத்தான 3 பாடல்கள் கேட்டோம். நிகழ்ச்சியில முதல் பாடல் அம்மா திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இரண்டாவது பாடல் கேட்டோம் சட்டம் திரைப்படத்திலிருந்து, கங்கை அமரனுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி. மூன்றாவது பாடல் சங்கர்லால் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புலமை வித்தன். நேர்களி, இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் முன் செல்லடா சமூக ஆர்வலர் மிருதுல்லா நட்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அசாமில் பிஜே

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய நான்கு அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐந்து நாடுகளுக்கு ஆறு நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார்.
ஜம்மு

0: காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவ வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: ஸோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். மியூசிக் முன்னாடி வந்து 3 பாடல்கள் கேட்டோம் இல்லையா, அதில் 2வது பாடலாக சட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை கங்கை அமரன், SP பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம்

0: இன்று
1: நவீன செவிலியர் சேவையின் முன்னோடியான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் சர்வதேச செவிலியர் தினம் ஆண்டுதோறும் மே 12 தேதியன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. செவிலியர்களின் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயத்தை பாராட்டும் நாளான இன்று மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. நோயாளிகளை அன்புடன் கவனித்து அவர்களின் உயிரை காப்பாற்ற செவிலியர்கள் பகலிரவு பாராமல் பணியாற்றுகின்றனர். அவர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் மதித்து நன்றியை நாம் என்றும் தெரிவிப்போம். எங்கள் செவிலியர்கள் எங்கள் எதிர்காலம், ஆற்றல் மிகு செவிலியர்களால் காக்கப்படும் உயிர்கள் என்பதே இந்த வருடத்திற்கான சர்வதேச செவிலியர் நாளின் கருப்பொருள்.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சோம்நாத் கோவிலின் மறு கட்டுமானத்தின் 75வது ஆண்டு நினைவாக வெளியிடப்பட்ட நாணயத்தின் மதிப்பு என்ன, இந்த கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு. சென்னை மெத் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாங்க. சேலம்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில அதிகபட்சமாக எவ்வளவு பதிவாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஊட்டியை பொறுத்தளவில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

0: விட்டது.
1: ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில கிருஷ்ணச்சந்தர் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்

0: இன்றைய நிகழ்ச்சியில் சமூக சேவகி மிருத்துளா நடராஜன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மிருத்துளா நடராஜன், அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர், பேச்சாளர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சார்ந்தவள். அடிப்படையில் நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. தற்சமயம் சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சட்டம் பயிலும் மாணவியும் கூட. என் சமூக பயணத்திற்கு வித்திட்டது என் பள்ளி கல்லூரி நாட்கள் என்றால் அது மிகையல்ல. பள்ளியில் குழு தலைவியாகவும் ஸ்போர்ட்ஸ் கேப்டனாகவும் செயல்பட்டது, பல போட்டிகளில் பங்கேற்றதும், கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகவும் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராகவும், தொழில்நுட்பம் மற்றும் கலை விளையாட்டு ஆகிய போட்டிகளில் பங்கேற்றதும், நாட்டு நலப்பணி திட்டத்தில் தன்னார்வலராக பணியாற்றியதும் என் சமூக வாழ்வு அஸ்திவாரமாக அமைந்தது. அன்றைய காலத்தில் எங்கள் பகுதியில் பெண் குழந்தைகள் என்றால் பள்ளியின் இறுதி படிப்போ அல்லது ஒரு பட்டப்படிப்போ முடித்து பிறகு திருமணம், குழந்தை என்றிருந்த காலத்தில் பொறியியல் படிப்பு என்பதே பெண்களுக்கு அதிசயமான ஒன்றுதான். என் கல்லூரி காலங்களில் பெண் சுதந்திரம், பெண் முன்னேற்றம், சமூக அரசியல் நிகழ்வுகள் பற்றி தேடி வாசித்து நண்பர்களிடத்தில் விவாதிப்பது என்பது என் பொழுதுபோக்குகளில் ஒன்றாகவே மாறியிருந்தது. திருமணம் முடிந்தது, குழந்தைகள் என்று என் பொறுப்புகள் கூடிய பிறகும் என்னுள் இருந்த வேட்கை தனியவே இல்லை. அந்த காலத்திலும் போட்டித் தேர்வுகளுக்கு நான் தயாராகிக் கொண்டிருந்தேன். அந்த தயாரிப்புகள், முயற்சிகள், தொடர் வாசிப்பு, என் நேரத்தை நிர்வகித்தல் அனைத்தும் என் பலத்தை நான் அறிந்து கொள்ளவும் என் நோக்கங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் ஒரு கருவியாக அமைந்தது. பாலின சமத்துவம் என்பது சமூக பொருளாதார அரசியல் களங்களில் சம உரிமை கிடைத்தால் தான் சாத்தியம் என்று தெரிந்து கொண்ட போது நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் மாறியிருந்தேன். என் நோக்கம், செயல், பேச்சு அனைத்தும் பெண்கள் முன்னேற்றம், பெண்களின் அரசிய சமூக பங்களிப்பு, சுற்றுச்சூழல் சார்ந்தே அமைத்துக் கொண்டேன். என் காலத்திற்கு பிறகும் என் உடல் இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற வேண்டும் என்பதால் என் உடலை 2021 அறிவியலுக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறியல் துறைக்கு தானமாக அளித்துள்ளேன். எங்கள் அமைப்பின் மூலமாக இதுவரை 26 பேர் முழு உடல் தானமும், 39 பேர் உடல் உறுப்பு தானமும், என்று மொத்தம் 69 பேர் தங்கள் காலத்திற்கு பிறகு மற்றவர்கள் பயன்பெற தானம் அளித்துள்ளனர். கிராமப்புற பெண்களின் கல்வி, சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைக்கும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும், பால்வாடி மற்றும் அரசு பள்ளிகளுக்கும் தேவையாக உதவிகள் செய்து வருகிறோம். சமூகத்தில் பின்தங்கிய குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கும் ஆதிகுடி பெண்களுக்கு, அவர்கள் மேம்பாட்டிற்காக பாடுபடும் பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கியுள்ளோம். சமூக அரசியல் பொருளாதார சம உரிமை வேண்டுமென்றால் பெண்கள் அதிகாரத்திற்கு வரும் பொழுதுதான் அது சாத்தியம். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அரசியல்வாதிகளுக்கான அடிப்படை தகுதி என்பது அவர் சற்றம் பயின்றிருக்க வேண்டும். அடிப்படையில் நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் போது அரசியலமைப்பு பற்றி அறிந்து கொண்டேன். ஆனாலும் என் நோக்கத்திற்கு சட்டம் பற்றி அறிந்து கொள்வதும் கூடுதலாக உகந்ததாக இருக்கும் என்ற காரணத்திற்காக தற்போது சட்டமும் பயில்கிறேன். உலகின் தலைவிதியை 3 ஆப்பிள்கள் மாற்றியதாக சொல்வார்கள். முதலாவது ஆப்பிள் ஆதாம் ஏவால் கடித்தது. 2 ஆப்பிள் நியூட்டன் கண்முன் மரத்திலிருந்து விழுந்த. 3 ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறுவனம். பையனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தத்து கொடுக்கப்பட்ட குழந்தைதான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் கல்லூரி படிப்பை கைவிட்டவர் அவர். வேலையின்மை கிடைத்த வேலையை செய்தது நண்பர்களுடன் ஒரே அறையில் ஒன்றி கொண்டிருந்தது உணவுக்கு கஷ்டம் என்று சிரமப்பட்டு வாழ்க்கையை ஒட்டி

கொண்டிருந்தபோது ஜாப்ஸின் கனவுகள் மட்டும் உயிர்ப்போடு இருந்தன. ஏதேனும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற வெறியோடு அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஸ்டீவ்ஸ் தனது சிறுவயது சகோதரரை சிநேகிதரை சந்தித்தார். கணினிகள் எல்லாம் யானை அளவில் ஒரு அறையில் அடைத்துக் கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருந்த காலத்தில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தும்படியான எளிய அளவில் சிறிய கணினிகள் தயாரிக்க முடியுமா என்று ஸ்டீஃபனும் யோசித்தார்கள். ஆப்பிள் உருவான ஸ்டீவ் ஜாப்ஸின் முயற்சிகள் வெற்றிகரமாக தொடர்ந்தன. ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறவி பணக்காரர் அல்ல, மெத்த பிடித்த வேதாவியும் அல்ல. தன் மனது பிடித்த வேலையை செய்ய நினைத்தார். அது மக்களுக்கு பிடிக்கக்கூடிய பயன் தரக்கூடிய விதத்தில் யோசித்துச் செய்தார்.

கொண்டிருந்தபோது ஜாப்ஸின் கனவுகள் மட்டும் உயிர்ப்போடு இருந்தன. ஏதேனும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற வெறியோடு அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஸ்டீவ்ஸ் தனது சிறுவயது சகோதரரை சிநேகிதரை சந்தித்தார். கணினிகள் எல்லாம் யானை அளவில் ஒரு அறையில் அடைத்துக் கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருந்த காலத்தில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தும்படியான எளிய அளவில் சிறிய கணினிகள் தயாரிக்க முடியுமா என்று ஸ்டீஃபனும் யோசித்தார்கள். ஆப்பிள் உருவான ஸ்டீவ் ஜாப்ஸின் முயற்சிகள் வெற்றிகரமாக தொடர்ந்தன. ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறவி பணக்காரர் அல்ல, மெத்த பிடித்த வேதாவியும் அல்ல. தன் மனது பிடித்த வேலையை செய்ய நினைத்தார். அது மக்களுக்கு பிடிக்கக்கூடிய பயன்தரக்கூடிய விதத்தில் யோசித்து செய்தார். பிரம்மாண்ட வெற்றி அடைந்தார். அவரது வார்த்தைகளை மனதில் ஏற்றிக் கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கை பாதையில் தெளிவு கிடைக்கும். நீ பார்க்கும் வேலைதான் உன் வாழ்வின் பெரும்பதையே ஏற்கப் போகிறது எனில், உன் மனமும் திருப்தி அடைய வேண்டுமெனில் எது உனக்கு பிடிக்கிறதோ அதை செய். அப்படி ஒரு வேலையை நீ கண்டடையவில்லை எனில் அது கிடைக்கும் வரை தொடர்ந்து தேடு. இதுதான் நமக்கு வாய்த்த வேலை என்று தேங்கிவிடாதே. உனக்கு பிடித்த வேலையை மட்டுமே உன்னால் முழு அர்ப்பணிப்புடனும் காதலுடனும் செய்யும். கழுகு ஏன் உயரமாக கடினமான பாதைகளில் கூடு கட்டுகிறது தெரியுமா? அது தன் குஞ்சுகளை எப்படி பறக்க பழக்குகிறது தெரியுமா? தெரிந்து கொள்ள அடுத்த வாரம் வரை காத்திருப்போம்.

0: இதுவரை சமூக சேவகி மிருதுளா நடராஜன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். இதன் நிறைவு பகுதி வரும் செவ்வாய்க்கிழமை காலை 7:30 நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
1: நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். சோ நம்ம கேட்ட கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். நிறைய சரியான பதில் நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் கூட சிறுமுகை சோமு கலைவாணி சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, கோடமலை ஆனந்தன், வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து, வி அய்யனார் முதுகுடியிலிருந்து, மல்லீஸ்வரன் அபி மூக்கனூர் சாமுண்டிபுரத்திலிருந்து, மகேஸ்வரி கனகராஜ் இந்து இவங்களும் சேர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லிருந்து, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூரிலிருந்து, கனகம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணாவ், நங்கவள்ளி ராஜாராம் சொல்லியிருக்காங்க, பிரமிழா சென்னையிலிருந்து, கலைஹேமா சண்முகசுந்தரம், ராஜேஸ்வரி தெக்கலூர் பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூரிலிருந்து, ஹோப் காலேஜ் பிரணயா குகன், ஓகே, செந்தில்குமார் தங்கமணி, நந்தனா, லோகிதா ரமண முதலி புதூர்லிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட சரியான பதிலையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேரை சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வத்துல பதில மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க, உங்க பேரு ஊரையும் சேர்த்து அனுப்புங்க. மனோகரன் பழனியிலிருந்து, பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து, சிவானந்த காலனி எஸ் பழனி சொல்லியிருக்காங்க, சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், அறந்தாங்கி விஸ்வம், பூலுவாப்பாளையம் ஆனந்தமுருகன், கோவை ரத்னபுரி ராஜா முகமது, ஒண்டிபுதூர் ரங்கசாமி சொல்லியிருக்காங்க, ஜே கிருஷ்ணாபுரத்திலிருந்து சஹானா, ஆதி நெபுலா யோகவர்ஷினி, கே என் பாளையம் பேச்சிமுத்து. ஓகே, இன்னும் நிறைய நேர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்றத தொடர்ந்து பாடல்களோட கேட்கலாம்.

0: அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் மனோ, எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மழை என்பது மனித வாழ்வின் மூலதனம். ஆனால் பருவமழையின் குறைபாடுகள், வெப்பமான காலநிலை மாற்றங்கள் மற்றும் நீர்வள பற்றாக்குறைகள் உலகம் முழுவதும் கவலைக்குரியதாக இருக்கின்றன. இந்த நிலையில் அறிவியலின் வழிகாட்டுதலால் உருவான மேக விதைப்பானது நாம் எதிர்கொள்ளும் வறட்சி, விவசாய பாதிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமைகின்றது. செயற்கை மழை என்பது இயற்கைக்கு நிகராக மேகங்களில் சில்வர் அயோடைடு, உலர்பனி போன்ற வேதிப்பொருட்களை விமானங்கள் அல்லது தரை ஜெனரேட்டர்கள் மூலமாக தெளிக்கும் போது மேகங்களில் உள்ள நீராவி சிதைந்து மழைத்துளிகள் உருவாகின்றன. இது இயற்கை மழை உருவாகும் முறையையே துரிதப்படுத்தி செயற்கையாக மழை பெய்யச் செய்கின்றது. மேக விதைப்பின் சிறப்பம்சங்கள் என்பது நீரின்றி தவிக்கும் நிலப்பரப்புகளில் செயற்கை மழை மூலம் நீர்வளங்களை அதிகரிக்க முடிகிறது. குடிநீர் தேவைகளும் விவசாய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. பருவமழை தவறுவதால் பாதிக்கப்படும் விவசாய நிலங்களில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்கி உற்பத்தியை மேம்படுத்துகிறது. சில சூழ்நிலைகளில் மேக விதைப்பு என்கின்ற இந்த நிகழ்வு தோல்வியடைவதும் உண்டு.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

நேர்களே, இன்றிரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியில சரியான பதில் சொன்ன நேர்களை படிச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய பெயர்களை அந்த வரிசையில ஆர் அன்புராணி சென்னையில இருந்து சொல்லியிருக்காங்க, பாரதி மகாலிங்கம் கல்வி வலசு பகுதியிலிருந்து, கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் திரவியம் சொல்லியிருக்காங்க, எல் சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலிருந்து, ஓகே கணேஷ் சிறுமுகையிலிருந்து சொல்லியிருக்காங்க, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, பார்வதி கணபதி கோவையிலிருந்து சொல்லியிருக்காங்க, மல்லைக்கொண்டன் பாளையம், விமலா வேணுகோபால் பூப்பனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து சங்கேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, ஜனார்த்தனன், பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசப்ப கவுண்டபதூர்லிருந்து, தாசப்ப கவுண்டபுதூர்லிருந்து, கோவிந்தராஜ், யசோதா, திருப்பூர் கணபதி பாளையத்திலிருந்து, கவுண்டம்பாளையம் லாவண்யா சொல்லியிருக்காங்க, கே கஞ்சம்பட்டி, ஆர் கே சண்முகானந்தம், நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன், ரமேஷ்குமார் மூக்கனூர்லிருந்து, திவ்யபாரதி, நிர்மலா, சிவகாமி, சண்முகாநகர் மூக்கனூர்லிருந்து, செந்தில் பிரபுவும் சேர்ந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ராஜேஸ்வரி ஊட்டியிலிருந்து, தேவராயபுரம் சுகம் ராஜா சொல்லியிருக்காங்க, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லிருந்து, தொடர்ந்து தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், கோவை செல்வபுரம் சையத் ரசூல், ஓகே லிஸ்ட் இன்னும் பெருசா போயிட்டு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர்.

ஆனழகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில மனோஜ் ஸ்வர்ணலதா பாடியது பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில சோம்நாத் கோயிலின் மறுகட்டமானத்தின் 75வது ஆண்டு நினைவாக வெளியிட்ட நாணயத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு 75 ரூபாய் நாணயம் அப்படின்றத நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா சரியான பதிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த நாணயம் வந்து 99.9 தூய வெள்ளியால பியூர் சில்வரால செய்யப்பட்டிருக்கு. 40 கிராம் இடை கொண்டதாகவும் கொண்டதாகவும் இருக்கு. இதை நேற்று நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பதில் சொன்ன முயற்சித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கவுண்டன்பாளையம் துணை மின் நிலையத்தில் நெடுஞ்சாலைத்துறை பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதுனால இன்றைக்கு காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடை செய்யப்படும். எங்கெங்க அப்படின்னு பாக்கிறப்போ மேட்டுப்பாளையம் ரோடு, சாய்பாபா கோயில், முருகன் மில் மற்றும் அழகேசன் ரோடு இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மாதம்பட்டி, தேவராயபுரம், தொண்டாமுத்தூர் துணை மின் நிலையங்கள்ல நடைபெறும் பராமரிப்பு பணிகள் பாத்தீங்க அப்படின்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த பகுதிகளில் சேர்ந்த இடங்கள்ல சீராக மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க.

0: பச்சை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. நன்றி நேயர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: வெற்றியளித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

புல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து எஸ் ராஜ்குமாரனுடைய மியூசிக்ல ஹரிஹரன் பாடி இந்த பாடல் கேட்டோம். எஸ் வணக்கம், காமத்தூர் பிரேக்ஃபாஸ்ட்ல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பசிபிக் பெருங்கடலில் குவாம் தீவினுடைய பவளப்பாறைகளுக்கு அடியில் ஒரு அற்புதமான உலகத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் சூரிய ஒளி எட்டி பார்க்க தடுமாறும் இந்த இடத்துல இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. இங்க மனிதர்கள் தங்கி ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ARMS அப்படிங்கிற தானியங்கி பவளப்பாறை கண்காணிப்பு சாதனங்களை ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது கடலுக்கடியில் வைக்கப்பட்டதும் அங்குள்ள சிறு உயிரினங்கள் பாதுகாப்பான வீடா நினைச்சு அங்க வந்து குடியேறி இருக்கு. 2018 கடலுக்குள் வைக்கப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா வெளியெடுத்து, அதாவது 2025 வெளியெடுத்து பார்த்தாங்க. இந்த சாதனங்களை ஆய்வு செஞ்சப்போ அறிவியலாளர்களே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 2000க்கும் மேற்பட்ட உயிரின மாதிரிகள்ல 20 உயிரினங்கள் உலக அறிவியலுக்கே முற்றிலும் புதியவை அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அதுல சில சுவாரஸ்யமானவை இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல பாக்குறதுக்கு ஒரு இனிப்பான ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருந்துச்சா, மீன்லாம் அப்படியே ஜொலிச்சுதான். அதே போல ஒரு கிண்ணத்துல நூடுல்ஸ் வைக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விசித்திர தோற்றம் கொண்ட ஒரு நண்டு வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தந்தாலும் ஒரு கசப்பான உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கருவிகள் சேகரித்த தரவுகளின்படி ஆழ்கடல் பகுதிகளிலும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரது கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பொதுவா ஆழம் குறைந்த கடல் பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். ஆனா ஆழ்கடல் பகுதிகள் ஏற்கனவே மாசடைதல், பருவநிலை மாற்றம் மற்றும் அதீத மீன்பிடித்தல் போன்ற ஆபத்துகளை சந்திக்க தொடங்கியிருக்க. ஆழ்கடல் பவளப்பாறைகள் ஆழமானது மட்டும் இல்லைங்க, அவை வந்து பூமியினுடைய சமநிலைக்கு மிகவும் அவசியமானவை கூட. அவை அழிவதற்குள் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதே ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு.

ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்துல வந்து தேவாவினுடைய இசையமைப்புல ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

0: thunder squall with wind speed reaching up to 60 kilometers per hour over Delhi, Punjab, Haryana, Chandigarh, Bihar, and Uttarakhand today. Thunderstorms and lightning are likely to prevail over Uttar Pradesh, Jharkhand, West Bengal, Odisha, coastal Andhra Pradesh, Karnataka, and the northeastern states today. The IMD has issued an orange alert for rain in Uttarkashi, Chamoli, Rudraprayag, Bageshwar and Pithoragarh districts of Uttarakhand for the next 36 hours, while a yellow alert has been issued for the remaining districts. There is possibility of hailstorms and gusty winds in various parts of the state during this period. And now for a look at today's newspapers, it's over to V.C. Pramod.
1: Thank you, Abhishek. The Somnath Amrit Mahotsav is at the sacred Somnath Temple in Gir Somnath, Gujarat, finds prominent mention in most of the dailies this morning. The statesman, quoting Prime Minister Narendra Modi, says, Somnath Temple stands as beacon of unwavering faith, while the pioneer quotes him as saying, no power can bend India. Prime Minister Modi salutes scientists on National Technology Day, highlights push for self-reliant India, reports the statesman. Second day, Prime Minister makes austerity push, invokes COVID-era habits, leads the Indian Express. The Pioneer, in its editorial piece, says, rising crime against senior citizens. The paper elaborates that as India moves steadily towards becoming an aging nation, ensuring safety, dignity and emotional security for senior citizens must become a national priority. India, at present, is a young nation, but it is aging rapidly. By 2050, the country will have a significant elderly population. As the country progresses and new technologies emerge, they also have a downside. They are alienating a large section of society, senior citizens who find it difficult to cope with evolving technology and changing time. Suvendu government begins to implement key pledges, notice the Asian Age. New Delhi all set for first summit of International Big Cat Alliance in June, writes the Economic Times. And finally, the Beatles' first official London museum called the Beatles at 3 Savile Row is set to open next year in the Mayfair building where the band recorded its final album and played its last gig, reports the Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Pramod. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges people to save fuel and reduce use of foreign products and bid to save forex amid West Asia crisis. Senior BJP leader Himanta Biswa Sarma to be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Four ministers, two from BJP and one each from AGP and BPF to also take oath. EDRS former West Bengal Minister Sujit Basu in connection with South Domdom Municipality recruitment scam. Prime Minister Narendra Modi to be on a six-day visit to UAE, Netherlands, Sweden, Norway and Italy beginning Friday. US President Donald Trump says ceasefire with Iran is at its weakest and on massive life support. And Bangladesh forms committee to probe reason behind national cricket team's withdrawal from ICC Men's T20 World Cup in India. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. நமது ஆகாஷ்வாணி கோயமுத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நிறைய தகவல்கள். நாம எப்படி ஒரு சில நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணுவோம், அவங்கள மாதிரியே பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காட்டு விலங்குகளும் தங்களுடைய நண்பர்களிடமிருந்து கேட்கும் மொழிகளை அவங்களுக்கு தெரியாமலேயே பிரதிபலிக்கிற ஒரு விசித்திரமான பழக்கத்தை கொண்டிருக்குன்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாம்பயர் பேட்ஸ், இந்த வவ்வால்களும் இந்த மாதிரியான ஒரு குணத்தை கொண்டிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. வவ்வால்களுடைய சமூக பிணைப்பு மிகவும் ஆழமானது, அழகானது. இவை பெரும்பாலும் தாய் வழிபட்ட குழுக்களா வாழ்பவை. பெண் வவ்வால்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய உணவை மிகவும் நம்பகமான நண்பர்களுக்கு மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளுமாம். இவை சீர் செய்தல் மற்றும் உணவை பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற நட்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவதை கண்காணித்து அவற்றினுடைய ஆழமான பிணைப்புகளை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த நெருங்கிய, அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வவ்வால்களை விட தங்களுடைய துணைகளுடைய குரல் அழைப்புகளுக்கு ஏற்றவாறு தங்களோட ஒலிகளை சரி செய்து ஒற்றுமையா இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வவ்வால்கள் மனிதர்களால் கேட்க முடியாத அந்த மீயொலி அதிர்வெண்களால், அதாவது அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சிஸ், இது மூலமா தொடர்பு கொள்கின்றன. சுமார் 700,000 அழைப்புகள் சிறப்பு ஒலி கருவிகளை கொண்டு பதிவு செஞ்சிருக்காங்க.

அதுவும் ஒவ்வொரு வௌவாலும் தனித்தனி பதிவு கூடாரத்தில் வச்சு அதோட அழைப்புகளை ஒப்பிட்டிருக்காங்க. புதிய இணைகளுடன் வாழ தொடங்கிய இந்த வௌவால்கள் தங்களுடைய பழைய நண்பர்களோட குரலை அதிகமாக ஒத்திருந்துதான். சத்தமான அருகில் இருக்கும் வௌவால்கள் மாதிரி இல்லாமல் உணவை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்களுடைய ஒலிகளை மட்டும் இன்னும் அதிக, அதாவது ஒற்றுமையாக அந்த ஒத்திசைவு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த வௌவால்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நண்பர்களுடன் ஏற்படும் தொடர்ச்சியான தொடர்பு மூலமாக ஒலிகளை கற்றுக்கொள்கின்றன. இந்த மாதிரியான குரலை நெருங்கிய நண்பர்களோட குரலை, நிறைய பேர் இருந்தாலும் உன்னோட வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அது மாதிரி எத்தனை வௌவால்கள் இருந்தாலும் அந்த நெருங்கிய நண்பர்களோட குரலை அடையாளம் கண்டுபிடிக்குமா. இது பிணைக்கப்பட்ட உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பிரியும் போது மீண்டும் இணைவதற்கும் உதவும் ஒரு ரகசிய குறியீடு போல செயல்படுது. டால்பின்ஸ், யானைகள், கிளிக்குஞ்சுகள் மற்றும் சில குரங்குகள் போன்ற விலங்குகளும் இது போன்ற குரல் வழிகற்றல் மற்றும் ஒத்திசைவு காணப்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க.

போக்கிரி படத்துல இருந்து மணி சர்மாவுடைய இசையமைப்புல ராகுல் நம்பியார் கிருஷ்ணமூர்த்தி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் ராமுத்துக்குமார். காந்த விசையை பயன்படுத்தி தண்டவாளத்தை தொடாம காற்றில் மிதந்தபடி சீரிப்பாயும் அந்த மேக்லவ் ரயில்கள் நவீன போக்குவரத்து உலகினுடைய ஒரு அதிசயமா சொல்லப்படுது. காந்த மிதப்பு தொழில்நுட்பம், அதாவது மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிற சுருக்கம் தான் மேக்லவ் அப்படிங்கிற சொல்றோம். சாதாரண ரயில்கள் வந்து தண்டவாளத்தின் மீது சக்கரங்கள் உராய்வதன் மூலமா தான் இயங்கும். ஆனா மேக்லவ் ரயில்கள்ல சக்கரங்கள் கிடையாது. இது வந்து காந்தத்தினுடைய இரண்டு அடிப்படை விதிகளை பயன்படுத்துது. ஒன்னு பாத்தீங்கன்னா ரிப்பல்ஷன், அதாவது விலக்கு விசை, ரயில வந்து தண்டவாளத்திற்கு மேலே மிதக்க வைக்குது. இன்னொன்னு ஈர்ப்பு விசை, அட்ராக்ஷன், ரயில அதிவேகமா முன்னோக்கி தள்ள பயன்படுது. தண்டவாளத்திற்கும் ரயிலுக்கும் இடையே இந்த உராய்வு இல்லாததுனால மிக குறைந்த மின்னாற்றல்ல அதிக வேகத்தை எட்டுது. மேக்லவ் ரயில்கள் வேகத்தினுடைய உச்சத்தை தொடுபவை. ஜப்பானுடைய L0 சீரீஸ் மேக்லவ் ரயில் வந்து மணிக்கு 603 கிலோமீட்டர் வேகத்துல சென்று உலக சாதனை படைச்சிருக்கு. சீனாவில் தற்போது வணிக ரீதியா வெற்றிகரமா இயங்கி வரும் ஷாங்காய் மேக்லவ்

அதிக வேகத்தை எட்டுது. மேக்லவ் ரயில்கள் வேகத்தினுடைய உச்சத்தை தொடுபவை. ஜப்பானுடைய L0 சீரீஸ் மேக்லவ் ரயில் வந்து மணிக்கு 603 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று உலக சாதனை படைச்சிருக்கு. சீனாவில் தற்போது வணிக ரீதியாக வெற்றிகரமாக இயங்கி வரும் ஷாங்காய் மேக்லவ் பார்த்தீங்கன்னா ரயில் மணிக்கு சுமார் 430 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது. சக்கரங்கள் தண்டவாளத்தில் மோதும் சத்தம் இல்லாததுனால இந்த ரயில்கள் ரொம்பவே அமைதியாக போகுது. பாகங்களுக்கு இடையே உராய்வு இல்லாதனால தேய்மானம் ரொம்பவே குறைவு. இதனால நீண்டகால பராமரிப்பு செலவு அப்படிங்கறதும் குறையுது. இவை நேரடியாக நிலக்கரி அல்லது டீசலை வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கறதுனால கார்பன் வெளியேற்றமும் பூஜ்ஜியம்தான். இந்த ரயில்கள் தண்டவாளத்தை தழுவி செல்வதனால இவை வந்து தடம் புரளும் வாய்ப்பும் மிக மிக குறைவு. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட மேக்லவ் ரயில்கள் உலகம் முழுவதும் பரவாததற்கு சில காரணங்களும் இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண ரயில் பாதைகளை விட மேக்லவ் பாதைகள் அமைக்க பல மடங்கு கூடுதல் செலவாகுது. தற்போதுள்ள சாதாரண தண்டவாளங்களை மேக்லவ் ரயில்களை இயக்க முடியாது. இதற்கான தனியாக புதிய பாதைகளை உருவாக்கணும். எதிர்காலத்தில் ஹைப்பர்லூப் போன்ற அதிவேக போக்குவரத்து திட்டங்களுக்கு இந்த மாதிரியான மேக்லவ் தொழில்நுட்பமே அடிப்படையா அமையுது. காற்று இல்லாத வெற்றிட குழாய்களில் மேக்லவ் ரயில்களை செலுத்தணும் அப்படின்னா அவை ஒளியை விட வேகத்தில் அதாவது மணிக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய உச்ச கட்டம் நிகழ்வுன்னே சொல்லலாம்.

பஞ்சதந்திரம் படத்துல வந்து தேவானுடைய இசையமைப்புல ஸ்ரீனிவாஸ் ஷாலினி சிங் பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. வணக்கம் காமத்து, பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது பெரிய பெரிய மால்ஸ் இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா எஸ்கலேட்டர்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஓரத்தில் ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க அது வந்து ஷூஸ் இல்லாட்டி நம்மளுடைய செப்பல்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அது வந்து பாதுகாப்புக்காக தான் வச்சிருக்காங்க அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறது. எஸ்கலேட்டரில் வந்து நகரும் படிக்கட்டுகளுக்கும் அதனுடைய பக்கவாட்டில் இருக்கிற ஒரு நிலையான தகட்டிற்கும் இடையே ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். நம்ம வந்து ஒரு லென்த்தியா ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பெருசா போட்டிருக்கோம், அதனுடைய ஓரங்கள் ஷூ லேஸ்கள் இல்லாட்டி மென்மையான ரப்பர் ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அந்த இடைவெளியில சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படி நடந்ததுன்னா ஒரு பெரிய விபத்து ஏற்படும் இல்லைங்களா. இந்த பிரஷ்கள் ஒரு எச்சரிக்கையா செயல்படுது. நம்முடைய கால் தவறுதலா ஓரத்துக்கு போனாலோ அந்த மாதிரி போகும்பொழுது அந்த பிரஷ் வந்து உரசறனால நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ நம்ம எதேச்சியா அதாவது அனிச்சியாவே நம்மளுடைய காலை வந்து விலக்கிடுவோம். ஆரம்ப காலங்களில் இந்த எஸ்கலேட்டர் இந்த பிரஷ்கள் வந்து கிடையாது. இதனால உலகெங்கிலும் பல குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடைய ஆடைகள் காலணிகள் அந்த ஓரங்களில் சிக்கி பல மோசமான விபத்துகள் வந்து நடந்திருக்கு. இதை தொடர்ந்து சர்வதேச பாதுகாப்பு தரநிலைகளின்படி இந்த பிரஷ்கள் வந்து எஸ்கலேட்டர்களில் கட்டாயமாக்கப்பட்டது. மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாம எஸ்கலேட்டர்களுடைய இயந்திர பாதுகாப்பிற்கும் இவை உதவுது. நகரும் படிக்கட்டுகளுடைய உள்ளே இருக்கும் இந்த மோட்டார் மற்றும் சங்கிலி அமைப்புகளுக்குள் சிறு குப்பைகள் முடிகள் நாணயங்கள் மற்றும் தூசுகள் விழுவதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு தடையாகவும் இது செயல்படுது. பலரும் அறியாமையால என்ன பண்றாங்கன்னா இந்த பிரஷ்களில் வந்து அவங்களுடைய ஷூஸ் இல்லாட்டி செப்பல்ஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயல்றாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் தான். எஸ்கலேட்டரில் வரையப்பட்டிருக்கிற அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ள பாதுகாப்பாக நிற்கிறது தான் விபத்துகளை தவிர்க்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் அந்த பிரஷ் மாதிரி இருக்கிறத பார்த்ததில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.

0: சுக்கு தங்கம் படத்துல இருந்து தேவானுடைய இசையமைப்புல கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் உன்னி மின்னன் பாடியிருந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் ப விஜய். நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷன்ல அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாராம் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்ற மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான். நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன். அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்து தான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள்.

0: அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா? சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, எதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக, இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோடு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோடு சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டுருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

தமிழன் படத்துல இருந்து டிமாண்டிய மியூசிக்ல விஜய் பிரியங்கா சோப்ரா பாடி இந்த பாடல் கேட்டோம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் காமத்தோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையில் இருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் காலை 9:02. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும்
3: உள்ளன. வேலையை பிடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சியில உங்களுடன் லட்சுமி தேவி.

நண்பேண்டா திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டோம். ஹரி ஜெயராஜுடைய இசையில பி உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 9:40. கோடை வெயிலுக்கு நடுவுல ஓரிரு நாட்களா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த திடீர் மழையால சீதோஷ நிலையில மாற்றங்கள் ஏற்படுறதுனால காய்ச்சல், சளி, இருமல் பாதிப்பு அதிகரிச்சுட்டு இருக்கு. இதோட கொசு உற்பத்தியும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதனால டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் இருக்கிறதா அறிவுறுத்தியிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு காய்ச்சல் அறிகுறியோட ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா அவரை கண்காணிக்கிறதுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. குறிப்பா 2 நாட்களுக்கு மேல காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய பகுதியை சுத்தி கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுத்தி எங்கேயும் தண்ணீர் வந்து தேங்காம இருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.

ஜிப்ரானுடைய இசையில கமல்ஹாசனுடைய பாடல் வரிகளில் கமல்ஹாசன், கௌஷிகி சக்கரவர்த்தி, மாஸ்டர் கார்த்திக் சுரேஷ் ஐயருடைய வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். விஸ்வரூபம் 2 திரைப்படத்திலிருந்து கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர். அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்த இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை காலை 10 மணிலிருந்து துவங்க இருக்குங்க. தமிழ் மற்றும் ஆங்கில வழியில பயிற்சி அளிக்கப்படுறதோடு மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, பாடவாரியான தேர்வுகள், முழுமையான மாதிரி தேர்வுகள், இலவச பாடக்குறிப்புகள் எல்லாமே வழங்குறாங்க. இது குறித்து நீங்க மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய எண்களை குறித்து வச்சுக்கோங்க. 9361567601. மறுபடியும் சொல்றேன், 9361567601. பயிற்சியில பங்கேற்க விரும்பக்கூடியவங்க கவுண்டம்பாளையம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துல நேர்லையும் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: யுகபாரதியுடைய வரிகளில் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 9:20 கூடிய இந்த நேரத்தில் ஊட்டியில் மலர் கண்காட்சி எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஊட்டிக்கு போனாலே ஃபஸ்ட்டு போகிறது வந்து மலர் கண்காட்சியாக தான் இருக்கும். அது நடக்கிறப்போ ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி விரைவில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் 25,000 மலர் தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணி, அது மட்டும் இல்லாமல் கூடாரம் அமைக்கும் பணியும் தொடங்கியிருக்கு. கோடை சீசனை முன்னிட்டு ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 128th மலர் கண்காட்சிக்காக 275 ரகங்கள்ல 10,00,000 மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டிருந்துச்சு. 25,000 மலர் தொட்டிகளும் தயாராக இருக்கு. இதுக்காக பல இடங்கள்ல இருந்து பல வண்ண வண்ணமான மலர்களும் கொண்டு அலங்காரம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

ஏ ரஹ்மானுடைய இசையில சிவானந்தோடைய வரிகள்ல அன்டாரன் ஆண்டியுடைய வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல சிறுதானியங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி இன்றும் நாளையும் நடைபெற இருக்குங்க. சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்ற பயிர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் உணவில் ஓரளவுக்கு சேர்த்து கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் மதிப்பு கூட்டு பொருட்களான பேக்கரி பொருட்கள், உடனடி தயார் நிலையில் இருக்கக்கூடிய அதாவது ப்ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள், உடனே சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள், இதெல்லாமே செய்யறதுக்கான தொழில்நுட்பங்கள் நமக்காக கத்துக் கொடுக்கப்படுது. இந்த பயிற்சியில பங்கேற்க ஆர்வம் இருக்கிறவங்க உங்களுடைய கட்டண தொகையா 1770 ரூபாய் பயிற்சியினுடைய முதல் நாளன்று செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெறுது.

0: அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில விக்னேஷ்வனுடைய பாடல் வரிகள்ல விஷால் மிஸ்ராவுடைய குரல்ல பாடல் கேட்டோம். ஜெயிலர் திரைப்படத்துல இருந்து நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில், இந்த கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிகாம் சிஏ, பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் இந்த பாடங்களுக்கு இளநிலை பாடப்பிரிவுகளில் வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ தேர்வுகள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இளநிலை பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்க அரசு கல்லூரி நிர்வாகம் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொண்டாமுத்தூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில மாணவர் சேர்க்கைக்கான உதவி மையங்களும் செயல்பட்டு வருது. இதுல நீங்க விண்ணப்பிக்கணும், இது குறித்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா www.tngaasa.in இந்த இணையதளத்துல நீங்க வந்து பார்க்கலாம், விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் சொல்றேன்.

இணையதள முகவரி www.tngasa.in இந்த முகவரி தாங்க. வரக்கூடிய 29ஆம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையில அவரே பாடின பாடல் கேட்டோம். ஸ்நேகனுடைய பாடல் வரிகள்ல ஆடிகளும் திரைப்படத்திலிருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது சிறுவாணி சாரல் பல்லடம்.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையில அவரே பாடின பாடல் கேட்டோம். சினேகனுடைய பாடல் வரிகள்ல ஆடிகளும் திரைப்படத்திலிருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது சிறுவாணி சாரல். பல்லடம் மின் பகிர்மான வட்டத்துல இருக்கக்கூடிய தாராபுரம் செயற்பொறியாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாராபுரம் கோட்டத்தை சேர்ந்த மின் நுகர்வோருக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் நாளைக்கு மே 13 காலை 11 மணிக்கு தாராபுரம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடக்க இருக்கு. இதனால மின் நுகர்வோர் கலந்து கொண்டு மின்சாரம் தொடர்பான தங்களுடைய குறைகளை தெரிவிச்சு நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில கெத்து திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். தாமரையுடைய வரிகள்ல ஹரிச்சரண், சாஷா திரிபாதியுடைய குரல்ல. திருப்பூர் மாவட்டம் அரசு கலைக்கல்லூரியில, உடுமலையில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புக்காக மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்குங்க. இதுலயும் நாம இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு வெப் அட்ரஸ், அதுலயே போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். www.tngasa.in இந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வரக்கூடிய 29ஆம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற மாணவர்கள், இணையதள வசதி இல்லாத மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில மாணவர் சேர்க்கை உதவி மையமும் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரியில தமிழ், ஆங்கிலம், பொருளியல், அறிவியல், அதாவது அரசியல் அறிவியல், பிகாம், பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் இ காமர்ஸ், இயற்பியல், வேதியியல், கணிதம், புள்ளியியல், தாவரவியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
2: பழைய பனைமரத்தினுடைய வெட்டுக்கைகள் வந்து 1000 வருடங்கள் ஆனாலும் வைரம் பாஞ்ச கட்டையை, இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியாம நம்ம என்ன பண்றோங்கன்னா அறுத்தறுத்து ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ எங்க வீட்டு கேட்ல பாத்தீங்கன்னா அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்குது, பாக்குறதுக்கும் இயற்கையா இருக்குது.
1: மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

வெடி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம் விஜய் ஆண்டனியுடைய இசையில, நா முத்துக்குமாருடைய வரிகள்ல, கார்த்திக் சைந்தவியுடைய குரல்ல. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு ஹலோ தோழி நிகழ்ச்சியில ஒரு சில நேரத்துல பெரியவங்க செய்யற செயலை பார்த்து குழந்தைங்க கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. 12 மணிக்கு ஷார்ப்பா கால் பண்ணுங்க. 0422 அப்படின்ற முன்னணி போடு, 2316312 மற்றும் ஒரு எண் 2317046 இந்த எண்களுக்கு. ஆலங்குறிச்சி கோட்டம் ஆனைமலை பிரிவுக்கு உட்பட்ட சின்னியம்பாளையம், ராமச்சந்திராபுரம், கிழவன்புதூர் பகிர்மானங்கள்ல இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுக்கு நிர்வாக காரணங்களால இந்த மே மாதம் மின் கணக்கீடு செய்ய முடியல. அதனால மார்ச் மாத கட்டணத்தையே இந்த மாதமும் கட்டணும், 20ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குறிச்சி மின் பொறியாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு.

ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில ஆலப்ராஜு, சின்மயி ஷர்மிளாவுடைய குரல்ல நாம் முத்துக்குமாரோடைய வரிகள்ல பாடல் கேட்டோம். ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில இருந்து நேரிலே நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னசாமி அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

0: ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். விவேக்குடைய வரிகள்ல நகுல் அபயங்கரன் ரம்யா பட் அபயங்கருடைய வாய்ஸ்ல. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம், இது உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நிமிடங்கள்ல செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொரோனாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கான நேரம்னே சொல்லலாம். அதாவது இந்த 1 மணி நேரம் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில முதல் நேரா சொல்லியிருக்காங்க சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் பெருந்துறையிலிருந்து கேட்டிருக்காங்க மஞ்சப்பை படத்துல இருந்து.

தவசி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். திருப்பூர்ல இருந்து குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன், யஸ்வந்த் இவங்க விரும்பி கேட்டு இருந்தாங்க. நாம கேட்டு இருக்கோம், இது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய விருப்ப பாடல விரும்பி கேட்கலாம். 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில். அடுத்து நம்ம கேட்க போற பாட்டு ஆஹா படத்திலிருந்து வரப்போகுது. இந்த பாடல் குறிப்பம் தெரிவிச்சிருந்தாங்க கோணமலையிலிருந்து ஆனந்தன், ஸ்ருதிகா, அஜய்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

நிமிர் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். லோகேஸ்வரன் நெஹமம் பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தூருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நாம கேட்டு இருக்கோம் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்கலாம் சொல்லியிருந்த 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் அடுத்ததான் விரும்பி கேட்டிருக்காங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். அவங்களுடைய ஒரு பாடலையும் கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அடுத்ததாக கேட்டிருக்காங்க கருவேலங்காடு சக்திவேல் கேட்டிருக்காங்க முத்துக்கு முத்தாக படத்துலேருந்து பாடல் வேணும்னு.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

நேர்களை, இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஹலோ தோடி இருக்கு. இதனுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில நேரத்துல பெரியவங்க செய்யற செயலை பார்த்து குழந்தைகள் கூட பரவாயில்ல அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தருணங்களை நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 23 16 3 1 2 மற்றும் அறியன் 23 17 04 6 இந்த எண்களில் அழைத்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணலாம். இது உங்கள் சாய்ஸ், நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம ஊத்துக்குழி வினோத்குமார் கேட்டிருக்காரு விரும்பாண்டி படத்துல இருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: பழைய பனைமரத்தினுடைய வெட்டுக்கைகள் வந்து 1000 வருடங்கள் ஆனாலும் வைரம் பாஞ்ச கட்டையை இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா அறுத்தறுத்து ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ எங்க வீட்டு கேட்ல பாத்தீங்கன்னா அதைத்தான் பயன்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்குது, பாக்குறதுக்கும் இயற்கையா இருக்குது.
0: மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: ஜோதா அக்பர் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். சிவானந்த காலனில இருந்து எஸ் பழனி சத்யா ஆனந்தி அவங்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா பாக்குள்ள போட்டிருக்கேன், குறுமுளகாத்தெல்லாம் சொல்லி போட்டு தெரிசெடியா செடி ஃபுல்லா நட்டிக்கிறேன்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதா

0: சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி நிகழ்ச்சி இந்தியா தலைப்பு. ஒரு சில நேரத்தில் பெரியவங்க செய்கிற செயலை பார்த்து குழந்தைகள் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். 23 16 3 1 2 மற்றும் ஒரே 23 17 0 4 6. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முயற்சி பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆட்சியை தமிழரசு லட்சுமணன். நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம் இன்றைய நேயர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பங்கெடுத்து பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பேசுறேன்.
0: ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? கேக்குதுங்களா?
2: கேக்குது, இப்போ குறைச்சிட்டேன்.
0: குறைச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
2: நான் ரிட்டையர்டு ரயில்வே சர்வெண்ட் தான்.
0: சரிங்க.
2: அடிக்கடி கோவை எஃப்எம் நிகழ்ச்சியில கேட்டு மகிழ்வது உண்டு. இன்று நான் நிகழ்ச்சிக்கு கலந்துக்க அழைத்ததற்கு நன்றி.
0: சரிங்க, பதட்ட வேணாம், சந்தோஷமா பேசலாம். உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்க போறோம்.
2: சரி,
0: சொல்லுங்க.
2: ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் கஜராகோ, ரமணா படத்தில் வானவில்லை வானவில்லை, பொன்னுமணி படத்தில் நெஞ்சுக்குள்ளே நின்னாருன்னு அந்த சாங்கு.
0: சரிங்க.

0: அதாவது காதலுக்கு மரியாதை, இது சங்கீத திருநாளாம். அடுத்தது அஞ்சாவது மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
1: சரிங்க சந்தான கிருஷ்ணன், நீங்க வந்து இரண்டாவது முறை பேசுறீங்க இல்லையா இன்றைய நேர் நிகழ்ச்சியில பங்கெடுத்து. இந்த அனுபவம் எப்படி இருக்கு?
0: நான் ரெகுலரா இந்த நீங்க புரோகிராம் எல்லாம் நான் நிறைய கேட்டது உண்டு.
1: சரிங்க,
0: இது வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன்.
1: சரி, நீங்க வந்து இப்பவும் சரி எப்போ நேரலையில பேசினாலும் உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா? நன்றி, நன்றி அழுத்தமைக்கு. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் இதோ.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்றைய நேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 11:15. இன்றைக்கு ஏ சந்தான கிருஷ்ணன் SIHS காலனியிலிருந்து பேசி அவங்களோட விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இன்றைய நேர் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாடல்களை அனுப்புங்க. நீங்க முதல் முறையா வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே பேசிருக்கீங்களா அப்படின்றதையும் குறிப்பிட்டு அனுப்புங்க.

நேர்களே, முற்பகல் 11:30 வனப்புகள் நிகழ்ச்சியில் சாய்வனார் காலை மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னசாமி அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றைய நேர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்றைய நேர நிகழ்ச்சியில ஏ சந்தான கிருஷ்ணன் SIH காலனியிலிருந்து நமக்காக பேசி அவங்களோட விருப்பமான பாடல்களையும் கேட்டாங்க. ஸோ நேர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேர்கள் எல்லாருமே இரண்டாவது முறை அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னா அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ் வந்து மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல் முறையா நீங்க இன்றைய நேர நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க மட்டும் அனுப்புனா போதுமானது. ஸோ இரண்டாவது முறை அனுப்புற நேர்கள் வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். நிச்சயமா உங்களுடைய எல்லா நம்பர்ஸும் எங்க கிட்ட இருக்கு. நாங்க வந்து ஆர்டர் வைஸ் கால் பண்ணுவோம். ஏன்னா முதல் முறையா யாரு கால் பண்ணாங்களோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்போ, இந்த நிகழ்ச்சி எப்பப்போ நாம ஆரம்பிச்சோமோ அப்ப முதல் முறையா கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டர் படி நாங்க மறுபடியும் வந்து நிச்சயமா கூப்பிடுவோம். நீங்களும் நம்பிக்கையோட காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் நேயர்களே, சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் திருக்குறள் சிந்தனையாளர் புன்னுசாமி சார் அவர்கள். பகுதி 2 சென்ற வாரத்தோட தொடர்ச்சி. வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: திருக்குறளை நீங்க ஒப்புமைப்படுத்துறது வந்து இப்ப வந்து கம்பராமாயணத்தை கொண்டு வரலாம். சிலதுக்கு சினிமா பாட்டுக்கு சொல்றாங்க இல்லையா, கம்பராமாயணத்துல எடுத்துதான் கண்ணதாசன் அவர்கள் வந்து பிரயோகம் பண்ணாரு, பாடல்களை எடுத்துக்கிட்டாரு, அதுல இருந்து சாராம்சம் எடுத்துக்கிட்டாங்க. திருக்குறள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பொதுமறையா போச்சு. நீங்க வந்து இதுல இருக்கிற அர்த்தத்தோட எடுக்க முடியாது, வார்த்தைகளோட மட்டும்.
2: வார்த்தைகள் அந்த லைனுக்கு ஏத்தபடி கொண்டு வரலாம். பொண்ணு முல்லைங்க காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலர் நோய்ங்கிறது, அங்க ஒரு வள்ளுவர் வந்து ஒரு 3 பருவத்தை சொல்றாரு. இங்க கொம்பில் அரும்பாகி குவி மலராகி. இது வந்து நான் வேற ஒரு அறிஞருடைய புத்தகத்தை கொஞ்ச நாளைக்கு முந்தி படிச்சு, எனக்கு வந்து தேனியிலிருந்து ஒருத்தர் நைட்டு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் படிச்சு காமிப்பாரு. அப்படி படிக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நான் சொன்ன இந்த பாட்டுக்கு அவரும் இதை எடுத்து கையாண்டு இருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு.
1: சரி, புத்தகத்தெல்லாம் நீங்க எப்படி படிப்பீங்க, தினம் படிக்கிற வழக்கம் இருக்கா?
2: புத்தகம் என்ன மேடம், எனக்கு முதல்ல எனக்கு ஒரு உதவியாளர் இருந்தாரு, அவர் வந்து எம் லோகநாதன் சொல்லி எனக்கு ஒரு 30 வருஷ காலம் உதவி பண்ணாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவருக்கு உடம்பு சரியில்ல, வர முடியல. ஆனா ஒரு கதை உடைச்சு இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒருத்தர் போன் மூலமா எனக்கு படிச்சு காமிப்பாரு தேனியிலிருந்து. நான் அதுக்குள்ள தயாராகி இப்போ ரெடியா உட்காந்துக்குவேன். ஏதாவது புத்தகம் வேணும்னா என்னென்ன புத்தகத்தை வாங்கி அவருக்கு அனுப்பிச்சிருவேன். அவர் படிச்சு காமிச்ச பிறகு அவர் மறுபடியும் எனக்கு அனுப்புவார். பக்கத்துல யாராவது நமக்கு படிச்சு காமிக்கிற மாதிரி ஆட்கள் இன்னும் எனக்கு அமையல. அப்படி அமைஞ்சதுன்னா எனக்கு அதுவும் ஒரு வசதியா இருக்கும். ஆனா வாழ்க்கையில வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அது என்னுடைய கொள்கை. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாத பாருங்கிறாரு. இந்த பாட்டை வந்து கவியோகி சுத்தானந்த பாரதியாரு, ஆல் லேண்ட்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் லேனர்ஸ் ஓன், ஒய் நாட் டில் டெத் லேர்னிங் கோ ஆன்.

0: அப்படி முடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகா, அதாவது ஆல் லேண்ட்ஸ் ஆர் டவுன்ஸ் ஆர் லேனர்ஸ் ஓன், மேல் வரி ஓன் பாரு, கீழே கோ ஆன் பாரு. அதே மாதிரி தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூர் அறிவுன்னு இருக்குல்லங்க, ஆஸ் டீப் யூ டிக் தி சாண்ட் ஸ்பிரிங் ஃப்ளோஸ் ஆஸ் டீப் யூ லேன் நாலேஜ் குரோஸ் அப்படின்னு முடிச்சிருப்பார். இந்த கவியோகி சிதானந்த பாரதியாருடைய புக்கு வந்து திருக்குறளை படிச்சிங்கன்னா 1330 குறளுமே இதே மெத்தடில் அவர் அமைச்சிருப்பார். தமிழ் திருக்குறள் தான் அர்த்தம் இருக்காது. அப்போ நம்ம வேற யாராவது ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கணும், வாசுபம் மாணிக்கனாருடைய திருக்குறள் புக், வாசுபம் மாணிக்கனாருடைய புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி திருக்குறள் 7 வார்த்தை இருக்குதோ அதே மாதிரி அவருடைய கீழே இருக்கிற அர்த்தமும் 7 வார்த்தை இருக்கும். நீட்டாக எழுதியிருப்பார். சில பாடல்களுக்கு அணிநாயம் கொடுத்துருப்பாரு, அப்புறம் சில வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்திருப்பாரு. இது வாசுபம் மாணிக்கனாருடைய புத்தகம்.
1: சரி, திருக்குறள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து உங்களுக்கு பிடித்த நூல் வேற ஏதாவது? திரைப்படம் எல்லாம் பாப்பீங்களா?
0: திரைப்படம் இப்ப பாக்கலீங்க மேடம், அது ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்.
1: பாடல்கள் கேக்குறது,
0: பாட்டு கேட்பேன்.
1: என்னெல்லாம் பிடிக்கும்?
0: அது கொஞ்சம் பழைய பாடல்கள், அது என்ன புதுப்பாட்டுக்குள்ள நான் வரல.
1: புதுப்பாட்டை விட்டுடுங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தான் கேக்குறேன்.
0: பழைய பாடல்கள், இந்த கௌரவம் தங்கப்பதக்கம், அந்த
1: அங்கேயே இருக்கீங்களா? கௌரவம் தங்கப்பதக்கத்துல இருக்கீங்களா என்பதெல்லாம் சொல்லுங்க.
0: அந்த காலகட்டம் இருக்கிறோம்.
1: நீங்க 81 ஆண்டு தானே வேலைக்கு போயிருக்கீங்க?
0: ஆமா.
1: அப்ப எல்லாம் எவ்வளவு நல்ல பாடல்
0: இல்ல, அதுக்கு பின்னாடி நல்ல பாடல் எல்லாம் வந்திருக்கு மேடம். வசந்த மாளிகை போக்குவரத்து இதெல்லாம் நல்லா இருக்கும். சினிமா பாடல பொறுத்த வரைக்கும் மேடம் நான் அப்பப்ப கேப்பங்க கொஞ்சம், ஆனா அதுல டீப்பா போய்க்கல. ஒரு காலத்துல நம்ம சினிமா தியேட்டர்ல எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது யாராவது ஒரு துணையை கொண்டுட்டு போய் படம் பார்த்த காலம் எல்லாம் உண்டுங்க. அது முதல் ஷோவே பாக்கணும்னு நினைப்பேன். கௌரவம் எல்லாம் முதல் ஷோல பாத்துருக்கிறேன், அப்படி எல்லாம் உண்டு.
1: இல்ல, இப்ப நீங்க பஞ்சாலைக்கெல்லாம் வந்து வேலை பார்க்கும் போது உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன இருந்தது?
0: பொழுதுபோக்கு எனக்கு காலையில 4 மணிக்கு முடிச்சிருவேங்க. காலையில 4 மணிக்கு முடிச்சு படிக்க ஆரம்பிப்பேன். 5:30 ரெடி ஆகி 6:30 பஸ் பிடிச்சி 6:30 போது கேட்டில் இருப்பேங்க. 7 மணி தான் கேட்டு திறக்கும்.
1: முன்னாடியே போயிடுவீங்க?
0: ஆமா, அதெல்லாம் பங்க்சுவலா போயிருப்பேன்.
1: சாயங்காலம் எப்ப வருவீங்க?
0: 3:30 ஷிப்ட் முடியும். வீட்டுக்கு 4:30 வந்துருவேன். அப்ப கைடு இருப்பாரு, வந்தேன்னா ஏதாவது புத்தகம் படிச்சு காமிப்பாரு.
1: படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க?
0: ஆமா, படிக்க ஆரம்பிப்பா. அவரு 7-8 வரைக்கும் இருப்பாரு, அப்புறம் அவர் பஸ் ஏறி போயிருவாரு. அப்படி எல்லாம் இருந்தது. அப்புறம்
1: உங்க அப்பா அம்மா இருந்தாங்களா? அப்பா உங்க அப்பா அம்மா?
0: எனக்கு அப்பா வந்து என்னை வேலையில சேர்த்து விட்டுட்டு, ஒரு அவரு சொல்லிட்டே இருப்பாரு, நான் இறக்கறக்குள்ள ஒரு வேலையில சேர்த்து விட்டுருவேன்னு. ஏப்பா இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கியான்னு நினைப்பா. கண்டிப்பா என்ன வேலையில சேர்த்து விட்டு நவம்பர் 27, 1981 சேர்த்து விட்டாரு. 82 மார்ச் 26 இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா இருந்தாங்க ரொம்ப காலமா. என் கல்யாணம் எல்லாம் அம்மா தான் முடிச்சு வச்சாங்க.
1: அம்மா உங்க கூட தான் இருந்தாங்க?
0: அம்மா கொஞ்ச நாள் ஊர்ல இருந்தாங்க, கடைசி காலத்துல எங்க கூட இருந்தா. அப்படி முடியாத காலத்துல
1: நான் சொந்த ஊர் பக்கம் போவீங்களா?
0: இப்ப அங்க யாரும் இல்லைங்க மேடம். போன எங்க அண்ணன் பொண்ணு இருக்கிற. அப்படி எப்பாவது ஒரு நாளைக்கு பன்னாறு கோயிலுக்கு போனோம்னா கோயில் வரும்போது
1: சிறு வயசு ஞாபகம் எல்லாம் வரும் இல்லையா உங்களுக்கு? சின்ன வயசு விளையாடுறது,
0: இந்த ஊர்ல இருந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் வரும். அப்புறம் மறந்து போச்சு இல்லைங்க, காலங்கள் கடந்து போச்சு, வாழ்க்கை அது ஒரு விதமா போயிருச்சுன்னு வச்சுங்களேன்.
1: சரி, அப்ப தினம் பொழுதுபோக்குன்னா நீங்க அவர் படிச்சு காட்டுவாரு, நீங்க மனசுல
0: வாங்கிக்கிறதுதான். ஆமா, அதான் மனசுல வாங்கிக்கிறது. அப்புறம் நானு பிரெயில்ல இப்போ வந்து ஒரு நூல் காஞ்சின்னு ஒரு வலை ஒளியில வந்து 4 சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வாரம் வந்து அபிராமி அந்தாதி, இப்ப 60 பாட்டு முடிச்சுட்டாரு. இதுல 4 பாட்டா ஒரு ப்ரோக்ராம் பேசுவேன். அடுத்த வாரம் வந்து திருவாசகம், அதுக்கடுத்து 3வது வாரம் திருக்குறள். யூடியூப்ல வந்து வீட்டுல வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் சின்ன கதை சொல்லி அதுக்கேத்த திருக்குறள். இப்ப என்னுடைய நேரம் வந்து அதுக்கு முதலீடு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் வேற ஒரு கம்பன் கலைக்கூடம்ங்கிற ஒரு இலக்கிய பேரவையில சேர்ந்து இப்போ 4 திருக்குறளவே பேசிட்டு இருக்க வேண்டாம், 4 அடி ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதிங்கிற மாதிரி 4 அடியார் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போன மாதத்திலிருந்து 4 அடியாரை துவக்கி இருக்கிறேன். 4 அடியாருடைய நூலினுடைய அமைப்பு எப்படி, திருக்குறளினுடைய அமைப்பு எப்படி, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கூட்டத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப 4 அடியாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்ப அறத்துப்பால்னு சொல்லி துறவரவையில்னு அறத்துப்பள்ளி வைக்கிறாரு, அதுல வச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கடல் வாழ்த்துல இல்ல, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்தல், தூயத்தன்மை, துறவு, சினமின்மை, பொறையுடைமை, 10 ஈகை, 11 பழமை, 12 மெய்மை, 13 தீவினை எச்சம், அதோட அறத்துப்பாலம் முடிச்சிடுறாரு அந்த 4 அடியாரு. அதுக்கடுத்தது வந்து துறவரவியலுக்கு வர்ற பொருட்பால், அங்கேயும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொன்னது அறத்துப்பால் சொன்னேன். இப்போ பொருட்பால் வந்து இதில் 14 கல்வி, 15 வந்து குடிப்பிறப்பு,

0: 16 வந்து மேன்மக்கள், 17 பிழையாமை, 18 நல்லிடம் சேர்தல், 19 பெருமை, 20 தாளாண்மை. இதோட வந்து அந்த ஒரு பதிவை முடிச்சிடுறாரு. அதுக்கடுத்து அவர் எப்படி துவங்குறாருனால், நட்பியல் அப்படிங்கிறார். 21 சுற்றம் தளால், 22 வந்து நட்பு ஆராய்தல், 23 நட்பில் பிழை பொருத்தல், 24 வந்து கூடா நட்பு. இதோட அந்த அதிகாரத்தை முடிச்சிடுறாரு.
1: ஓகே, அதாவது நாலடியாறுல அங்க இருக்கிறதெல்லாம் இதுலயும் இருக்கு
0: இருக்கு, ஆனா கொஞ்சம் மாறி இருக்கு
1: மாறி இருக்கு.
0: இப்ப 25 வந்து இன்பியல் எடுத்துட்டு, அறிவுடைமை 25, 26 வந்து அறிவின்மை, 27 வந்து நன்றியில் செல்வோம். இதோட முடிச்சுட்டு அப்புறம் துன்பியல் போயிடுறாரு. துன்பியல்ல வந்து 28 இயாமை, 29 இன்மை, 30 மானம், 31 நன்றியில் செல்வம், 31 இரவச்சம். இப்படி முடிச்சுட்டு திருக்குறள் இல்லாதது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவியல் அப்படின்னு ஒன்ன கொண்டு வர்றாரு. பொதுவியல்னு வச்சுட்டு 32 வந்து அவை

0: நட்பு, இதோட அந்த அதிகாரத்தை முடிச்சிடுறாரு.
1: ஓகே, அதாவது நாலடியாருல அங்க இருக்கிறதெல்லாம் இதுலயும் இருக்கு
0: இருக்கு, ஆனா கொஞ்சம் மாறி இருக்கு,
1: மாறி இருக்கு.
0: இப்ப 25 வந்து இன்பையல் எடுத்துட்டு அறிவுடைமை, 25 26 வந்து அறிவின்மை, 27 வந்து நன்றியில் செல்வம், இதோட முடிச்சுட்டு அப்புறம் துன்பியல் போயிடுறாரு. துன்பியல்ல வந்து 28 இயாமை, 29 இன்மை, 30 மானம், 31 நன்றியில் செல்வம், 31 இரவச்சம். இப்படி முடிச்சுட்டு திருக்குறள் இல்லாதது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவியல் அப்படின்னு உன்னை கொண்டு வர்றாரு. பொதுவியல்னு வச்சுட்டு 32 வந்து அவையறிதல், 33 புல்லறிவாண்மை, 34 பேதமை, 35 கீழ்மை, 36 கயமை. இங்க 108 கைமை வருது திருக்குறள்ல, அங்க 36 கைமை வச்சிருக்கிறாரு. இங்க வந்து ஊழியல் அப்படின்னு திருக்குறள் ஒரு அதிகாரத்தை தனியா வச்சிருக்கிறாரு. நாலடியார்ல வந்து 37 பன்னெறி அப்படின்னு ஒரு இயல வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து காமத்து பாலன தோங்குறாரு. இன்ப துன்ப வியல் அப்படி வச்சிருக்கிறாரு.
1: இன்ப துன்ப வியல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு இல்ல,
0: காமத்து பாலன் ஓட்டி இன்ப துன்ப வியல்னு வச்சுட்டு.
1: இப்ப வந்து நீங்க ஒப்புமைப்படுத்திக்கிறீங்க, இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு எல்லாம் சொல்றீங்க, படிக்கும் போதே அதை குறிப்பு எடுத்துப்பீங்களா?
0: இது பிரெயில்ல வந்து எனக்கு அது இருக்குதுக்கு மேடம், நாலடியார் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தைய ராமகிருஷ்ண வித்யாலயாவில எங்களுக்கு வந்து பிரெயில் புக்ஸ் கிடைச்சதுங்க, அந்த புக்கு வாங்கி வச்சிருந்தேன். அப்போ ஒரு முறை படிச்சேன், படிச்சுட்டு அதை அப்படியே வீட்டுல வச்சுட்டேன். பிறதை யோசித்தை நம்ம திருக்குறளவே பேசிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம நாலடியார் படிக்க கூடாது?
1: அப்பதான் இந்த ஆர்வம் வந்துதான் எடுத்தீங்க இல்லையா?
0: ஆமா. அப்புறம்
1: அப்புறம் ஒன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்களா? நீங்க எப்படி குறிப்பு எழுதுவீங்க, யார்ட்டையா சொல்லுவீங்களா, இல்ல நீங்களே எழுதிக்குவீங்களா?
0: இல்ல படிக்கும் போது நான் மனசுக்குள்ள வச்சுக்குவேங்க. அப்புறம் நான் ஏதாவது முக்கியமான குறிப்பு எழுதுறேன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து பிரெயில்ல எழுதுவேன். பிரெயில்ல எழுதி அப்புறம் மேல் வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு படிக்க படிக்க அவங்களை எழுத சொல்லுவேன். இப்ப ஏதாவது ஒரு நூல் கட்டுரை எழுதி அனுப்புறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அன்னைக்கு அரசாங்கம் வந்து இங்க ஒரு திருக்குறள் நுண்பயிற்சி வகுப்புன்னு நடத்தினாங்க, அந்த கூட்டத்துக்கு போய் கலந்துகிட்டேன். அவங்க வந்து கடைசியா வந்து அது முடிக்கும் போது எல்லாரும் கட்டுரை கற்றதும் பெற்றதுங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கன்னா. அப்படி அந்த கட்டுரையை வந்து நான் அதுல என்ன கற்ற என்ன பெற்றங்கிறத வந்து முதல்ல பிரெயில எழுதிக்கிட்டேன். அந்த பிரெயில எழுதி வச்சுட்டு அதையே ஒருத்தர் கூப்பிட்டு சைட்டடு அந்த எழுத்துல எழுதி அப்புறம் நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. குறள் எது வருது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்தேன்.
1: சரி சார், நீங்க வந்து ரிட்டையர் ஆகி நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் லைஃப்க்கு அப்புறம் ஒரு ஆபீஸ்னு ஒண்ணு போயிட்டு இருந்தீங்க, உங்களை பிஸியா வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எழுத்து பணி தான் நீங்க அப்பவே முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல வீட்டுல நம்ம எப்படி இருக்க போறோம்னு உங்களுக்கு?
0: மேடம், நான் ரிட்டையர்டு வேலை பார்க்கும் போதே முடிவு எடுத்துட்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மில்ல வேலை பார்க்கும் போதுங்க கடைசியில் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க, நீ என்ன செய்ய போற என்ன செய்ய போறன்னு. இப்ப எல்லாரும் வந்து மில்லுல ஓய்வு பெற்றவங்க பெரும்பாலும் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருவாங்க. இப்ப அதுதான் நடக்குது நடைமுறையில, நம்மள வாட்ச்மேனுக்கு யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதனால நான் அப்பவே சொல்லுவேன், நான் வந்து ஓய்வு பெற்றுட்டு இலக்கிய பணி செய்ய போறேன். எல்லாரும் கொஞ்சம் வேடிக்கை தான் நினைப்பாங்க, என்ன இலக்கிய பணி செய்ய போற அப்படின்னு. ஆனா அது வந்து எனக்கு அதுதான் நடந்துருச்சுங்க. சைவரிபாளையம் கம்பன் கலைக்கூடத்துல ரெகுலரா வந்து இலக்கிய பேசிட்டு இருக்கிறேன். இப்படி வானொலிக்கு வந்து 2025 நம்முடைய வானொலியில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு மணி நேரம் திருக்குறளை பத்தின ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு.
1: திருவள்ளுவர் தின தன்னிக்கை
0: கொடுத்தாங்க,
1: இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு பக்கம் இல்லையா. உங்களுக்கு பிடிச்சு நீங்க பண்றீங்க, உங்க வீட்டில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப உங்க மனைவி குழந்தைங்க என்கரேஜ் பண்ணுவாங்களா?
0: இல்ல அவங்களா
1: எதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு
0: கேட்பாங்க? இல்ல அவங்க பிரச்சனைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்க டிவி பார்க்கும் போது நான் அதுக்கு போகவே மாட்டேன். எனக்குன்னு தனி ரூமு, நான் வந்து படிக்கிறது போக்குவரத்து வச்சுக்குவேன். அந்த செய்தி சாயந்தரம் 6 to 6 நியூஸ் கேட்க போவேன். அப்புறம் மீதி அவங்க இதில் தடவ மாட்டேன். அதே மாதிரி எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ப்ரோக்ராம்க்கு என்னுடைய மனைவி தான் கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு அப்போ சன்னுக்கு லீவ் இல்லை, அவர் டியூட்டியில் இருந்தாரு. அப்படி ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட வருவாங்க.
1: குழந்தைங்களை வந்து பாராட்டணும், உங்க சன்னு கூட பாருங்க உங்களை கூட்டிட்டு வந்து பொறுமையா அவர் உட்கார்ந்து.
0: இதெல்லாம்
1: அவர் ஒரு யங்ஸ்டர் தான், அவர் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு பொறுமையா.
0: இல்ல எனக்கு என்னன்னா, அவர் என்ன மாதிரி, அவர் வீட்டுல நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிருப்பாரு.
1: அவருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க?
0: புக் நிறைய படிப்பாரு, வெளிநாட்டு எழுத்தாளர் போக்குவரத்து அது இதுன்னு படிப்பாரு. நானும் எப்ப பார்த்தாலும் தம்பிய படியசாமி ஏதாவது ஒண்ணு படிப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். என்னுடைய ஓய்வு தினத்தன்னைக்கு பாராட்டு விழா வைக்கும் போது அவர் சொன்னார், எங்க அப்பா படிக்கிற காலத்துல தான் படி படினாரு, இப்ப நான் வேலைக்கு போன பிறகும் படி படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவா. அப்படி அது மாதிரி அவரு விரும்பி புக்கு படிப்பாரு. எனக்கு அது ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கங்களேன்.
1: சாய்வு நாற்காலி மூத்தோர்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்து

0: சாய்வு நாற்காலி மூத்தோர்க்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் திருக்குறள் சிந்தனையாளர் புன்னுசாமி சாரோட தொடர்ந்து பேசுவோம்.
1: என் வீட்டுக்கு வந்து யாராவது பார்த்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இத்தனை புக்கு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. இதுல பாதி பையனதுங்க பாதி என்னது. திருக்குறளையும் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 60 பேர் புக்கு வச்சிருக்கிறேன் திருக்குறளையும். வாசுப மாணிக்கனார்ல இருந்து
0: எல்லாரதும் வச்சிருக்கீங்க.
1: ஆமா, இன்னைக்கு எழுத்தாளர் மூவா வரைக்கும் எல்லாரதும் வச்சிருக்கிறேன்.
0: ரொம்ப நல்ல விஷயம் சார், உங்களை பத்தி நிறைய எங்க கிட்ட சொன்னீங்க. சரி, ஓய்வு நேரத்தை வந்து எப்படி உபயோகமா வந்து நம்ம போக்கணுங்கிறது உங்ககிட்ட தான் கத்துக்கணும் இல்லையா?
1: இல்லைங்க மேடம், இப்பவுமே நான் காலையில 4 மணிக்கு முடிச்சிடுறேன். முடிச்சு என்னுடைய காலை கடன்லாம் முடிச்சுட்டு 6 மணி வரைக்கும் முடிச்சுன்னா 6 மணிக்கு நம்ம கோவை FM இங்கிருந்தாலும் கேட்கற பழக்கம். 7 மணி வரைக்கும் அந்த இணைத்தானும் நல்லவை கேட்கன்னு காலையில வந்து போடுவாங்க, அது ரெகுலரா கேட்பங்க. கேட்டுட்டு அதுல மேலும் நம்ம கோவை வானொலி, அப்புறம் 7 மணிக்கு மேல வந்து வாக்கிங் வீட்டுல கூட்டிட்டு போவாங்க. 6 மணி to 7 போகும்போது கையில சின்ன ரேடியோ பாடிட்டு இருக்கோம் நம்ம FM, அது ஒரு பழக்கத்துல வச்சிருக்கிறேன். 7 மணிக்கு வந்த வரை கொஞ்சம் ரெஸ்ட், 10 மணிக்கு மேல ஏதாவது படிக்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு 12 மணி வரைக்கும், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதோ ஒண்ணு மேக்சிமம் புக்கு தான் படிப்பேன் மேடம், அப்புறம் ஏதாவது ஒண்ணு ரேடியோல கேட்பேன். இப்ப மெய்யான இந்த செல்போன் வந்துடுறது என் படிப்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சுங்க. இந்த யூடியூப் சேனல்ல போய் அன்றாட நாட்டு நடப்புகளை கேட்டு கேட்டு அதுல கொஞ்சம் நேரம் போதுங்க.
0: அது உங்களுக்குலாம் நல்ல வரம் தான் இல்லையா?
1: ஆனா ஒரு விதத்துல வரம் மேடம். இப்ப எப்படி நட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் புத்தக திருவிழா நடக்குதுங்க எல்லா மாவட்டத்திலயும். அப்ப யூடியூப்ல எல்லா மாவட்டத்துல பேசுற பேச்சாளர்களே அது போடுறாங்க. நம்ம இங்க இருந்துட்டே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க பேச்ச கேட்டு கத்துக்கிறதுக்கு ஒரு முடிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம அப்புறம் வேற என்ன நூல் வேணும், கட்டுரை வேணும், போக்குவரத்துன்னு நம்ம அதுல தட்டுனா வந்துருது. வாழ்க்கையில ஒரு கருத்து சொல்லுவோம் மேடம், காலத்தை முதலீடு செய்தல், எவற்றிலும் உண்மையாக இருத்தல், எவரிடம் அன்பா இருத்தல், இந்த 3 இருந்தா போதும் வாழ்க்கையில் அப்படிம்ப.
0: ரொம்ப
1: நான் மட்டும்தான் காலத்தை முதலீடு செய்யுங்கள் அப்படிம்ப. நீங்க ஏதாவது ஒண்ணுல வந்து நம்முடைய நேரத்தை வந்து முதலீடு செய்யணும், அது வந்து நிச்சயம் நமக்கு அது பலன் தரும். மில்லுல வேலை பார்க்கும் போது இலக்கிய கூட்டம் படிக்கிறது போக்குவரத்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல புத்தகம் எழுதணும்னு நினைச்சே பாக்கலீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு தூண்டி விடுறாங்க, நீங்க செய்யுங்கன்னு. அதே மாதிரி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்துல 1 மணி நேரம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்கெல்லாம் வருவேன் நான் எதிர்பார்த்ததே இல்லை, ஆனா வந்து இங்க செஞ்சேன். 2 மாசத்துக்கு முன்னாடி பல்லடத்துல கலைக்கல்லூரியில கூப்பிட்டு இருந்தாங்க பேசுறதுக்கு, வள்ளுவர் காட்டும் நூலியல் அப்படிங்கிற தலைப்புல பேசினேன் 45 நிமிஷம். அதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு கொடுப்பனை தானுங்க.
0: அதாவது உங்களை வந்து இன்னொரு கருத்து செறிவான புத்தகங்களை படிச்சு படிச்சு உங்களை மெருகேத்திக்கிட்டே இருக்கீங்க.
1: ஐயோ அதன் மேடம், விடாம படிக்கணும் வாழ்க்கையில், அது ஒண்ணுதான் நமக்கு. அதுக்கு நான் ஒரு 3 பேரை எப்பவுமே வந்து 3 உதாரணமா வச்சுக்குவேன். பகத்சிங் வந்து தூக்கு தண்டனைக்கு போறாருங்க. போகும்போது அவர் என்ன சொன்னாரு, கொஞ்சம் பொறுங்க நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வரேன் அப்படிம்பாரு. லெனினுடைய புத்தகத்தை படிச்சுட்டு தான் அவர் தூக்கு தண்டனைக்கு போனாரு. அது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், ஒரு நாள் தள்ளி வைங்கன்னாரு. அவரு தள்ளி வைங்கன்னு சொன்னா அந்த மருத்துவருக்கு ஒரு சந்தேகம், இவர் வந்து நல்ல நேரம் பார்க்க மாட்டாரே, ஏன் வந்து இப்படி செய்யறாருன்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டாரு. இல்ல, ஆபரேஷன் வந்து அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த புத்தகத்தை படிக்காம போயிட்டா நான் படிக்கலங்கிற எண்ணம் போயிரும், அதனால இதை படிச்சுக்கிறேன்னாரு. வாழ்க்கையில யாராரு படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் தொடர்ந்து மேல வர முடியும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: நிறைய பேர் சொல்றாங்க நான் செல்லுல பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு, அதை வந்து நான் குறை சொல்லல, ஆனா புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் உங்க குறிப்பு அங்க டிக் பண்ண முடியும், செல்லுல நீங்க டிக் பண்ண முடியாது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சு முக்கியமான பகுதியை குறிச்சு வச்சுட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதுல இருந்து ஒரு கட்டுரை எடுக்க நீங்க புத்தகத்தை பூரா படிக்க வேண்டாம், அந்த டிக் பண்ண பகுதியை மட்டும் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நினைவுல வந்துடும். வாழ்க்கையில படிப்பு முக்கியம்.
0: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா?
1: மில்லுல

0: நிறைய பேர் இருந்தாங்க மேடம். இப்பெல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்கவுங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, ஆனால் தொலைபேசி மூலம் தொடர்பில் இருக்கிறேன்.
1: சந்தோஷமான காலம் இல்லை நீங்கள் மில்லில் வேலை
0: செய்ய. ஐயா அதெல்லாம் வாழ்க்கையில் பொற்காலம், இப்பவுமே அவங்ககிட்ட கேட்பேன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. அந்த மில்லு வாழ்க்கை மாதிரி இன்னொரு வாழ்க்கை கிடைக்காதுங்கப்பா. அப்படி இருந்தாலும் அது ஒரு விதமான வாழ்க்கையாக இருந்தது மேடம். சரி இருந்தாலும் நல்லபடியாக கடவுள் கொடுத்தாரு, பணி முடித்தோம். மறுபடியும் 10 வருஷமாக படிக்கிறோம், எழுதுகிறோம், பல கூட்டத்தில் போய் பேசுகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்தது, நம்மளையும் பேச்சுக்கு யாராவது வீட்டிலேருந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு. அந்த காரியம் நடந்தது,
1: அதுவும் நடந்துருச்சு.
0: வீட்டிலே காரில் வந்து கூட்டிகிட்டு போவானாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசை இருக்கிறது இயல்பு தானுங்க.
1: ஆமாம் ஆமாம் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க சார். உங்ககிட்ட பேசுனது நேரம் போனதே தெரியல பாருங்களேன்.
0: இல்லைங்க மேடம், எனக்கு நீங்கள் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நல்லா தொகுத்து கூறுனீங்க.
1: அது இன்னைக்கு வந்து திருக்குறள் சிந்தனையாளர், எழுத்தாளர், தேசிய பஞ்சாலைக்கழகத்தில் பணி நிறைவு செய்த நம்மளுடைய கெஸ்ட் பொன்னுசாமி சார் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாரு இல்லையா. பஞ்சாலை பணியா இருக்கட்டும், எழுத்து பணியா இருக்கட்டும், இன்னைக்கு ஓயாத ஒரு சிறந்த ஆற்றல். ஓய்வு நேரம்ல எல்லா நேரமும் அவர் படிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவருடைய வாழ்க்கை முறையை பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு. திருக்குறள் மேல அவருக்கு இருந்த ஈடுபாடு, அது வந்து இப்போ வரைக்கும் அது மாறா காதலாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார் பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கு நான் வந்து இப்போ நன்றி சொல்கிறேன் நம்ம நிலையம் சார்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார்.
0: எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். என்னோட யாராவது தொடர்பு கொண்டு பேச வேணும்னா என்னுடைய தொலைபேசி 9655440080.
1: இன்னொரு முறை சொல்லிடுங்க சார்.
0: 96 55 44 0080. இந்த எண்ணோடு தொடர்பு கொள்ளலாம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பு கிடைத்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் தங்களுக்கும் மிகுந்த பணிவு அன்போடு எனது மகிழ்ச்சியோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமி சார் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
2: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி 103
5: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல பெரியவங்க செய்யற செயலை பார்த்து குழந்தைங்க கூட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தருணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைப்போம், இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கூட சொல்லுவோம், எல்லாத்துக்கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே நம்ம சொல்லுவோம். ஆனா குழந்தைங்க கூட ஒரு ஒரு டைம் தப்பு பண்ணாலும் அடுத்த டைம் இங்கதான்ப்பா வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட கேட்கும். ஆனா பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா மறந்துட்டேன் எங்கேயாவது வச்சிருது, அவசரத்துல வந்த உடனே ஒன்னும் இல்ல, வண்டி சாவி, அந்த சாவி பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல எங்க டேபிள் இருக்கா டேபிள் மேல எடுத்து வச்சிருது, எந்த இடத்துல நம்ம உட்காரமோ அந்த இடத்துல வச்சிருது. அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போது இந்த சாவி எங்கேயும் வச்சமே அப்படின்னு சொல்லி தொழாவோம் இல்லையா. அந்த மாதிரியான தருணங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நடந்திருக்கும். அப்ப சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்க கூட பரவாயில்லப்பா, நீங்க பெரியவங்க குழந்தைங்க மாதிரி கூட நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சில தருணங்கள் வந்து உங்க வீட்லயும் நடந்திருக்கும். அந்த மாதிரியான தருணங்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். 23 16 3 1 2 மற்றும் ஒரு எண் 23 17 0 4 6. இந்த எண்களுக்கு கோவை உண்டான முன் இணைப்பு என்னான 0 4 2 2 இந்த முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணுங்க.

மலபார் போலீஸ் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். இசையே சிராஜ்குமார். வசந்த் இளம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். அதாவது வசந்த் இளம் ஹெலோ தொழில ஒரு சில நேரத்துல ஒரு சில செயல்கள்ல நான் பாத்தீங்கன்னா பெரியவங்க செய்யற செயலை பார்த்து கூட நம்ம சொல்லுவோம், குழந்தைகள் கூட பரவாயில்லைங்க இதுக்கு நீங்க பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒரு விஷயம் இல்லைங்க, நிறைய விஷயங்கள்ல நம்ம சொல்லும்போது சொல்லுவோம், என்னப்பா இது இதுக்கு நம்ம இப்ப குழந்தைக்கு சொன்னா கூட கரெக்டா பண்ணிருமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை தருணங்களை நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். 23 16 3 1 2 மற்றும் ஒரு எண் 23 17 0 4 6 அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம்.

0: மாயி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். அருண்மொழி, ஸ்வர்ணலதா பாடினாங்க. இசை எஸ் ராஜ்குமார். நாம இன்னைக்கு வசந்த் இளம் நிகழ்ச்சியில, ஹலோ தோழி நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்துல பெரியவங்க செய்யற செயலை பார்த்து குழந்தைகள் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் தருணங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? அதாவது ஒரு சில நேரத்துல பெரியவங்க செய்யற செயலை பார்த்து குழந்தைங்க கூட பரவாயில்லன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த அதான் நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம்.
1: யார் சொல்லுவோ, வீட்டுக்காரத்தான் சொல்லுவோம். பிள்ளைங்க கூட பரவாயில்ல, பெரிய செய்ய மாட்டேங்க.

ஓகே, சூப்பர் சூப்பர். நன்றிங்க, அழைத்து பேசியதற்கு நன்றி. ஈஸ்வரி அம்மா சொல்லியிருக்காங்க, அதாவது என் பேத்தி கூட கரெக்டாக பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். 23 16 3 1 2 மற்றும் ஒரு 23 17 0 4 6.

நாம கேட்டுருக்கோம் இது வசந்த இல்லம் நிகழ்ச்சியில. ஹலோ தோழி, ஒரு சில நேரத்தில் பெரியவங்க செய்கிற செயலை பார்த்து குழந்தைங்க கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். 23 16 3 1 2 மற்றும் ஒரு எண் 23 17 04 6 இந்த எண்களில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
1: பழைய பனைமரத்தினுடைய வெட்டுக்கைகள் வந்து 1000 வருடங்கள் ஆனாலும் வைரம் பாஞ்ச கட்டைய, இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தடுத்து ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ எங்க வீட்டு கேட்ல பாத்தீங்கன்னா அதை தான் பயன்படுத்தி இருக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்குது, பாக்குறதுக்கும் இயற்கையா இருக்குது.
0: மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: வசந்தி இல்லம் ஹலோ தொழில் தான் இணைஞ்சிருக்கோம். ஒரு சில நேரத்தில் பெரியவங்க செய்கிற செயலை பார்த்து கூட நம்ம வந்து குழந்தைகள் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லி சொல்லுறதுக்க வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுடைய பகிர்வுகளை பகிர்ந்துருக்காங்க. யார் அப்படின்னா, பெல்லம்பட்டியிலிருந்து சிவகுமார் புவனேஸ்வரி, சிபு சோமஸ் கந்தமூர்த்தி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் எந்த ஒரு சட்னி அரைச்சாலும் உப்பு காரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் கேட்பாருங்க. அப்படி கொடுக்கலன்னா செல்லமா கோவிச்சுக்கவும் செய்வார். அப்போல்லாம் தோணும், இந்த குழந்தைங்க கூட எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அழகாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமணா முதலிப்புது ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க, பெரியவங்க நமக்கு வழிகாட்டி அவங்களுக்கு அறிவுரை கூறினா அவங்க வந்து அதை ஏற்றுக்க முடியாது, அதனால அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குஹன் சிந்து கோத்தகிரியில இருந்து சொல்லியிருக்காங்க, எஸ் கால் பண்ணா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு காலையில் வச்சுட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு அங்கே வந்து போயிட்டோம். அப்போ வந்து மதியம் அதாவது வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து மீன் குழம்பு போட்டு சாப்பாடு போட்டு வச்சேன். அதுக்கு அவங்க வந்து மீன் குழம்பு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னு கிட்ட நான் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி காரம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மீன் குழம்பு அவர் சாப்பிடவே இல்லைங்க, கடைசியில் சாம்பார் தான் சாப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுக்கு பிள்ளைங்க கூட பரவாயில்லையே, ரெண்டு மிரட்டினா கூட அவங்க வந்து சாப்பிட்ருவாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சாங்களா. சமையல் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய பகிர்வுகளை பகிர்ந்துருக்காங்க. சூப்பர் இல்லையா?

0: என்றும் நீங்கள்
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpi.com. stm.ac.in.

வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 12:35. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

நம்முடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படின்னா 12:50 பூந்தென்றல், 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில், பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த

இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 9:15 மயில் இறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் இடம்பெறும்.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு நாலு டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மள இப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர கேன்சர், சினைப்பையில வர கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வசந்த இளம் நிகழ்ச்சியில ஹலோ தோழி, தோழிகள் எல்லாம் பேசி

தோழிகள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன.

நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000-க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யெட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன

0: முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது பூந்தென்றல் நிகழ்ச்சியில் தொடக்கப்படலாக ஐரா படத்திலிருந்து பத்மபிரியா ராகவன் பாடியிருக்கும் பாடலிசை சுந்தரமூர்த்தி.

காவிய தலைவன் படத்துல இருந்து பாடல் கிட்டம் ஸ்ரீனிவாஸ் ஸ்வேதா மோகன் பாடினாங்க. இசை ஏ ரஹ்மான். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று மாலை 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
1: கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2006 வெளிவந்த கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளிவந்த த பிரஸ்டீஜ் இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இரண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு பொறாமை, ஈகோ, வெறுப்பு எப்படி வந்து ஒரு மனிதனை ஒரு கெட்டவனாக மாற்றி அவனை கொல்ற அளவுக்கு தூண்டுது அப்படிங்கிறத இந்த படம் ரொம்பவே டீப்பாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மெஜிஷியன் அவங்களுக்கு இடையில இருக்கிற ஈகோ பழி வாங்கிறது அந்த அந்த அதை வந்து மேஜிக்காகவே சொல்லியிருப்பார் கிறிஸ்டோபர் நோலன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் படங்கள்னாவே ரொம்ப டீப்பான சயின்டிஃபிக் பேஸ்டான ஒரு படங்களாக இருக்கும். அவரோட அந்த படங்களில் ஓரளவு குழப்பம் கம்மியான படமாக தான் இந்த பிரஸ்டீஜ் படம் இருக்கும். ஹியூ ஜாக்மேன், கிறிஸ்டியன் பேலி, மைக்கேல், ஸ்கார்லெட் ஜான்சன் இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இதில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில த பிரஸ்டீஜ் இந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆர் யூ வாட்சிங் க்ளோஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைலாக் வரும். நம்மளை பார்த்து அந்த டைரக்டர் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், கதையை ஒழுங்காக கவனிங்க இல்லைன்னா புரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை வந்து ஆரம்பிக்கும். 1890களில் லண்டனில் நடக்கிற ஒரு கதை. இங்கே ஒரு பெரிய மேஜிக் நடக்குது, ஒரு ஷோ நடக்குது. அதில் வந்து ஒரு நியூ டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் நிகழ்ச்சியாக ராபர்ட் ஆஞ்சியர் வந்து நடத்திட்டுருக்காரு. என்னென்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவர் மேலே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அவர் மேலே படும், பட்ட உடனே அவர் வந்து மறைஞ்சிருவார். அதுக்கப்புறமா வேறொரு இடத்துலருந்து அவர் வருவார். வித்தின் அ செகண்ட், அதாவது ஒரு கண் இமைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது நடக்கும். கீழே இருக்கிற அந்த மக்கள் வந்து ரொம்பவே அதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து கை தட்டிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஆல்ஃபிரட் பர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியில் அவர் வந்து ஸ்டேஜுக்கு கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாரு. ஒரு வாட்டர் டேங்க், அந்த வாட்டர் டேங்க்குள்ளே அந்த ஆஞ்சியர் மேலே இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து கீழே விழுந்திருப்பார். அந்த வாட்டர் டேங்க்குள்ளே விழுந்திருப்பார். அந்த வாட்டர் டேங்க்னுடைய மேலே வந்து லாக் ஆகி அப்படியே துடிச்சிட்டு இருப்பார். பர்டன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவார், அவரை வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து அந்த டேங்க்குள்ள இறந்துடுறாரு. அதை பார்த்த உடனே கட்டர் அப்படிங்கிறவர் உள்ள வராரு. அதை பார்த்த உடனே பர்டன் தான் வந்துட்டு ஆஞ்சியரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது. அதுக்கு உடனே வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சாட்சி சொல்றதுக்கு ஜான் கட்டர் இவர் தான் வந்து வர. பர்டனும் வந்து ஒரு மெஜிஷியன் தான், ஆஞ்சியரா வந்து திட்டமிட்டு பழி வாங்குறதுக்கு தான் இவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படி

சொல்லி ஜான் கட்டர் வந்து சொல்றாரு சாட்சியா. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த பிரஸ்டீஜ் இந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து பார்டர் வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. யார் சாட்சி சொல்றாங்கன்னா ஜான் கட்டர் வந்து சாட்சி சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இவரை வந்து பார்க்க வர்றாரு. லா கார்லோ அப்படிங்கிறவர் தான் என்னை வந்து அனுப்புனாரு. நான் ஒரு வக்கீல், உங்ககிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் இருக்கு, அந்த மேஜிக்னுடைய ட்ரிக் வந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நீங்க அப்படி அந்த மேஜிக் ட்ரிக்க சொன்னீங்கன்னா தான் உங்க பொண்ணையும் நாங்க வந்து நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஆனா பார்டன் வந்து சொல்றாரு, இல்ல நான் வந்து அதை வந்து மேஜிக் சம்பந்தமான எதுவுமே நான் வந்து யார்கிட்டையும் நான் வந்து பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, ஏன்னா அவருடைய பொண்ணை பத்தி சொன்னனால கொஞ்சம் சரி நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பும் பொழுது அவர் வந்து ஒரு டைரியை கொடுக்குறாரு. இந்த டைரி படிங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை கொடுத்துட்டு போறாரு. பர்டன் வந்து அங்க போய் படிக்கிறாரு. அந்த டைரியில என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டனும் ஆஞ்சியரும் பாத்தீங்கன்னா நண்பர்களா இருந்திருப்பாங்க. ஜான் கட்டர் இவர்கிட்ட தான் இவங்க வந்து மெஜிஷியனா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆஞ்சியரோட ஒய்ஃப் ஜூலியா, இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஜூலியாவுக்கு வந்து நாட் போட்டு விடுவாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கயிறில், கழுத்தில், கையில், காலில் எல்லாம் ஒரு அவிழ்க்க முடியாத மாதிரி ஒரு நாட் போட்டு விடுவாங்க. அதை வந்து கீழே இருந்து அந்த மக்கள்லாம் ரசிப்பாங்க. அப்போ ஸ்டேஜு கீழே எப்போவுமே மேஜிக் நடக்கும்போது எங்கேயும் நீங்கள் ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம், மேஜிக் இது பண்ணுறதுக்கு இந்த வந்து அவிழ்த்து காமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மில் வந்து ரெண்டு பேர் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே இந்த ஆஞ்சியரும் பார்டன் தான் வந்துட்டு கீழே இருந்து போவாங்க. போய் அந்த ஜூலியாவுடைய அந்த நாட்டை வந்து நல்லா கட்டி விட்டு அவளை வந்து வாட்டர் டேங்க்குள்ள போடுவாங்க. அதை வந்து அழகா வந்து அவிழ்த்துட்டு அவள் வெளியே வர்றதுதான் மேஜிக். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸா நடந்துட்டு இருக்கும், ரொம்பவே பிரபலமா அந்த ஏரியால வந்து நடந்துட்டு இருக்கும். இதை வந்து ஒரு அழகா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பர்டன் வந்து ரொம்ப சொல்லிட்டே இருப்பான், இல்ல நம்ம வந்து இதுலயே இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும், டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டன் வந்து சொல்லிட்டே இருப்பான். ஆனா கட்டர் வந்து சொல்லுவாரு, ஏன்னா எப்பவுமே வந்து கரெக்டாக கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டாக பண்ணணும், மேஜிக் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பண்ணணும், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருப்பாரு.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இந்த நிகழ்ச்சியில் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் த பிரஸ்டீஜ் அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பர்டன் வந்து என்ன சொல்றான்னா, சும்மா வந்து இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒரு டிஃப்ரெண்டான ஏதாவது ட்ரிக் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ இந்த லைன்லயே ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சீன மெஜிஷியன் தான், அவர் வந்து எப்படி பண்றாரு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கட்டர் வந்து சொல்றாரு. அங்க போய் பார்க்கும் பொழுது அவர் வந்து வயசானவரே கிடையாது.

கிடையாது. ஆக்சுவலாக வயசானவர் மாதிரி ஆக்ட் பண்ணி, ஏன்னா மெதுவாக நடந்து வரணும். என்னன்னா அவர் என்ன மேஜிக் பண்ணுவார்னா, ஒரு ஒரு இதில் வச்சுருப்பார், ஒரு டேபிளில் ஒன்றுமே இருக்காது, வித்தின் அ செகண்ட் ஒரு ஒரு கர்ச்சீஃப் வச்சு இப்படி பண்ணவுடனே ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து அந்த டேபிள் மேலே வந்துடும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து பண்ணுறாரு. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கும் பொழுது கீழே இருக்கிறவங்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அந்த ட்ரைனிங் பீரியட், அதனால் எப்படி அவர் வந்து கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கண்டுபிடிப்பாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆக்சுவலாக அவர் வயசானவரே கிடையாது, வயசானவர் மாதிரியே மெதுவாக நடப்பார் அவருடைய வாழ்நாள் போல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் அவருடைய துணிக்குள்ள கால்களுக்கு இடையில ஃபிஷ் டேங்க் வந்து வச்சிருப்பாரு. அப்படியே மெதுவாக நடந்து அந்த வித்தின் அ செகண்ட் அந்த கர்ச்சீஃப் வந்து போயிட்டு வர செகண்டில் அந்த ஃபிஷ் டேங்க் எடுத்து வைக்கிற அளவுக்கு தான் அந்த டைமில் வச்சிருவார். அப்போ வந்து அந்த வாழ்நாள் ஃபுல்லாகவே அவர் வந்து டெடிக்கேஷன் தான், அதாவது அந்த உழைப்புக்காக, அந்த மேஜிக்காக அவருடைய வயதையும் அதிகப்படுத்திட்டு, அவருடைய எப்படி அதாவது நடக்கிற விதத்தையும் மாற்றிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தொழிலை வந்து ஈடுபாட்டோட செய்யணும் அப்படிங்கிறத அந்த மெஜிஷியன் மூலமாக இவங்க ரெண்டு பேரும், அதாவது பர்டனும் ஆஞ்சியரும் வந்து கற்றுக்கிறாங்க. அப்போ மேஜிக் மேலே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈடுபாடு வருது. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்ம் நடக்குது. அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மில் ஒரு மேஜிக் ஷோ, இதே மாதிரி எப்பவும் போல ஜூலியாவை வந்து நாட்டில் கட்டி விடுறதுக்காக மேலேருந்து கூப்பிடுறாரு கட்டர். அப்போ இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க. பேர்டன் தான் வந்து இப்போ வந்து நாட் போட்டு விடுறான், ஜூலியாவுக்கு வந்து நாட் போட்டு விடுறான். அப்போ நாட் போட்டு விடும் பொழுது அந்த ஜூலியா வந்து கண்ணிலேயே சொல்கிறான், எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக போடு, அந்த நாட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக போடு, அவிழ்க்க முடியாத மாதிரி போடு அப்படின்னு சொல்லி. சரி, இவனுக்கு ஒரு ட்ரிக், அதாவது ரொம்ப இனியும் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பெஸ்ட்டாக கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேர்டன் சொல்கிறனால அவனுக்கு ஒரு ஈகர், அதனால சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டுறாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஜூலியானால் அந்த டேங்க்குள்ளே போய் அந்த நாட்டை வந்து அவிழ்க்க முடியாமல் போகுது. அவிழ்க்க முடியாமல் போய் அவள் வந்து அந்த டேங்கை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கண்ணாடி உடைக்க முடியாது. அது லாஸ்ட்டில் அவள் வந்து இறந்துருவா. அப்போது அது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியரோட ஒய்ஃப் தான் வந்து ஜூலியா. அப்போ அவனுக்கு வந்து ரொம்பவே கோவப்படுறான், ஆஞ்சியர் ரொம்ப கோவப்பட்டு இப்படியெல்லாம் பேர்டன் தானே நாட் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவமாக இருக்கான். அடுத்த நாள் இறுதி சடங்கு நடக்குது. அப்போ வந்து பேர்டன் கேட்குறான், யார்கிட்ட, ஆஞ்சியர்கிட்ட கேட்குறான், எப்படிரா நீ வந்து அந்த நாட் போட்ட எனக்கு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பேர்டன் ஒரு வார்த்தை சொல்கிறான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு அந்த வார்த்தை வந்து பின்னாடி ஏன் சொல்கிறான், ஏன் சொன்னான் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தைக்கான பதில் நம்மளுக்கு அந்த கிளைமேக்ஸ் சீனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த சொல்லும் பொழுது நமக்கும் தெரியாது என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பேர்டனுக்கு வந்து ரொம்பவே கோபமாகுது. அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் இதுதான் வந்து ரெண்டு பேரும் பிரியறதுக்கான ஒரு காட்சியாக அமையுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியாக மேஜிக் ஷோ நடத்துகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணான் அப்படின்னா இன்னொருத்தன் போய் அதை வந்து கெடுத்து விட்டு வந்துடுவாங்க, ஸ்டேஜ்லேயே அவமானப்படுத்திட்டு வந்துடுவாங்க மக்கள் முன்னாடியே. அப்போ வந்து அடுத்த டைம் அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பழிவாங்கும் படலம் வந்து போய்கிட்டே இருக்கும். இதே இந்த ஒரு செயல், அதாவது பேர்டன் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும், சொல்லிகிட்டே இருப்பான் இல்லையா. அதாவது ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் வந்து வரும்போது அந்த புல்லட்டை வந்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு ட்ரிக் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர்டன் வந்து பண்ணும்போது, அந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த சமயத்தில் ஆஞ்சியர் போய் கெடுத்துட்றான், நீங்கள் நீ ஸ்டேஜ்லேருந்து இதே மாதிரி ஸ்டேஜ்லேருந்து வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க ஒருத்தங்க கூடும்போது ஆஞ்சியரே போய் நிற்பான், ஷாக் ஆயிடுவான், அவனே ஷூட் பண்ணிடுவான். அந்த பேர்டனுக்கு வந்து கையில் வந்து ரெண்டு பக்கம் காயாயிருது. இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் ஒரு பழிவாங்கும் படலை வந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் தான் பேர்டனுக்கு வந்து சாரா அப்படிங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான், அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது.

த பிரஸ்டீஜ் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரெண்டு பேத்துக்கும் எப்படி பழிவாங்குதல் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கோம். நேரம் ஒரு

30 நிமிடம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயமுத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பிரஸ்டீஜ் இந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பழிவாங்கும் படலம் வந்து ஆரம்பமாயிருச்சு. அதுக்கிடையில் பேர்டனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்காங்க, சாரா. சாரா வந்து அவங்களுடைய மனைவி. இதுக்கிடையில் ஆஞ்சியர் வந்து இவன் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான். பேர்டன் மட்டும் நல்ல சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறாமப்படுறான். அப்போ அந்த டைமில் வந்து ஒலிவியா அப்படிங்கிறவங்க வந்து இவங்கக்கிட்ட ஆஞ்சியர்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அப்போது நீ வந்து ஒரு ஸ்பையாக அனுப்புகிறாங்க, அதாவது அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு ஆஞ்சியர் வந்து சொல்றாரு. ஒலிவியா வந்து இப்ப பேர்டன் கிட்ட போறப்ப, ஆனா பேர்டன் கிட்ட போய் உண்மையே சொல்லிடுறாங்க, நான் வந்து என்ன வந்து ஆஞ்சியர் தான் வந்து உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து என்னை வந்து சொல்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்டன் வந்து ரொம்ப வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தானே அவருடைய ஆசை. அப்ப வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுவார், அதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் மேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்ம்ல சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நியூ டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படின்றது வந்து ஆஞ்சியர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இது ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து பேர்டன் தான் கொண்டு வந்திருப்பாரு. அவர் வந்து என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டு டோர் இருக்கும். ஒரு டோரில் வந்து பேர்டன் வந்து ஒரு பாலை உள்ளே போயிடுவார். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி அந்த பேர்டனே வந்து அந்த பாலை வந்து பிடிப்பார். இது சாத்தியமா அப்படின்னு மக்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து நடக்காத ஒரு காரியம், ஆனால் நடத்தி காட்டிட்டு இருப்பாரு, அது மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து ஆஞ்சியர் வந்து ரொம்பவே பொறாமப்படுவார். இப்போ இது எப்படி நடக்கும், இது கண்டிப்பாக இது நடக்க சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கட்டர்கிட்டையும் சொல்லுவார். அப்போ ஜான் கட்டர் வந்து இது என்ன பெரிய பிரமாதம், என்னன்னா அவனை மாதிரியே இன்னொருத்தனை வந்து செட் பண்ணி தான் அவன் வந்து பேர்டன் வந்து பண்ணிட்டு இருப்பான், கண்டிப்பாக வந்து அவனால் பண்ண முடியாது, அவனை மாதிரி இன்னொருத்தனை செட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சியர்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா பேர்டன் வந்து அந்த மாதிரி சிம்பிளா கொண்டு போற ஆளே கிடையாது. அதனால அவன் வந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பான், கண்டிப்பா அவன் ஏதாவது ட்ரிக் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிதான் ஒலிவியா வந்து அவன்கிட்ட அனுப்பிச்சிருப்பான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒலிவியாவே அவன் கிட்ட சொல்லிடுவான், இப்ப பேர்டன் வந்து என்ன பண்றான் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே ஆசையா இருந்திருப்பான் ஆஞ்சியர். அப்போ பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்லா, உலக தத்துவ மேதை, அவரை வந்து இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அந்த அறிவியல் மேதை ஒரு கேரக்டரா இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட ஆஞ்சியர் வந்து போவார், எனக்கு வந்து ஒரு மிஷினை வந்து உருவாக்கி கொடுங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு குளோனிங், இவனை மாதிரியே இன்னொருத்தவங்க இருக்கிற மாதிரி ஒரு குளோனிங்கை வந்து உருவாக்குங்க, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு சயின்டிபிக்ல ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சு தராரு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலா இவனை மாதிரி ஒண்ணுதான் கண்டுபிடிக்க சொன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனை மாதிரி பல உருவங்களை உருவாக்குது குளோனிங் முறையில். அப்ப அதை வச்சுதான் இவன் வந்து என்ன பண்றான்னா, நியூ டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படி அந்த மேஜிக் ஷோவை நடத்திட்டு இருக்கான். அப்போ இது வந்து இதுதான் வந்து அந்த பேர்டன் வந்து அப்படியே படிச்சு முடிப்பாங்க. அந்த இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரா பேர்டனோட மனைவி, அவ வந்து எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவா, நீங்க வந்து என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பேர்டன் கிட்ட கேட்டுட்டே இருப்பான். அப்ப அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவான், நான் இன்னைக்கு உன்னை லவ் பண்றேன், நான் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு அப்படிங்க ஒரு வார்த்தையை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும் இந்த பிரஸ்டீஜ் படத்துல. அப்போ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அது பின்னாடி அந்த கிளைமேக்ஸ்ல சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் பொழுது ஒரு நாள் அப்படி கேட்கும் பொழுது அவன் வந்து இல்லை இன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணல, ஏன்னா ஒலிவியா கூட இவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வந்து சாரா பாத்துருவா, அதனால இன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு அந்த நாள் சொல்லும்போது அவள் வந்து மனசு கேட்காம வந்து சூசைட் பண்ணிடுவான். இதுக்கடையில இந்த நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கும். இப்போ இதை வந்து இந்த டைரியை படித்து முடிச்சிட்றான். அதுக்கு அடுத்த நாள் அவன் வரான், அதாவது அந்த வக்கீல்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஆளே வந்து வரான் லா கார்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனே வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அவனை ஊத்து கவனிக்கிறான் பேர்டன், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற யாரும் இல்லை ஆஞ்சியர், ஆஞ்சியரை தான் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆனால் அவனே வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு

ஆச்சரியமா இருக்கு, இல்லை நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அவன் சொல்றான், நீ வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் மேன்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கல, நீ இங்கேயே இருந்துரு, நீ வந்து மரண தண்டனை உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ இங்கேயே இருந்து இறந்துரு, நான் உன் குழந்தைய வந்து வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தைய கூட்டிட்டு போய் கட்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பர்டன் வந்து இந்த மாதிரி அவன் வந்து இறந்துருவான், நான் வந்து பழி வாங்கிட்டேன், நான் வந்து இந்த குழந்தைய வந்து வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு, யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது பர்டன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படா பர்டன் வந்து அவன் வந்து ஆக்சுவலா ஜெயில தானே இருக்கான், எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்குள்ள ஷூட் பண்ணிடுவான், ஷூட் பண்ணும்போது இந்த இறக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லுவான். இப்ப பர்டன் சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து க்ளோனிங் முறையில் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த ஷூட் பண்ணி அந்த வாட்டர் டேங்க்குள்ளே விழுந்து அவன் வந்து உயிர் இறந்து போயிடுவான், மறுபடியும் ஒரு ஆஞ்சியர் வந்து உருவாகி அடுத்த மேஜிக் ஷோ நடக்கும், அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த பேர்டன் அப்படிங்கிற

நான் வந்து இந்த குழந்தைய வந்து வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது பேர்டன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படா பேர்டன் வந்து அவன் வந்து ஆக்சுவலாக ஜெயிலில் தானே இருக்கான், எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்குள்ளே ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ணும்போது இந்த இறக்கிறதுக்குள்ளே உண்மையை சொல்லுவான். இப்போ பேர்டன் சொல்லிகிட்டு இருப்பான், நீ வந்து க்ளோனிங் முறையில் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த ஷூட் பண்ணி அந்த வாட்டர் டேங்க்குள்ளே விழுந்து அவன் வந்து உயிர் இறந்து போயிடுவான், மறுபடியும் ஒரு ஆஞ்சியர் வந்து உருவாகி அடுத்த மேஜிக் ஷோ நடக்கும், அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கும். ஆனால் இந்த பேர்டன் அப்படிங்கிற வந்து ஒருத்தன் இல்லை, ரெண்டு பேர். அந்த வாழ்க்கையில் நம்ம அந்த சீன மேஜிஷியன் இருக்காங்க இல்லையா, அந்த வாழ்க்கைக்காக அந்த அந்த மேஜிக்காக அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிட்டாங்க, அந்த மாதிரி இந்த பேர்டன் அப்படிங்கிற வந்து ஒருத்தன் இல்லை, ரெண்டு பேர் இருப்பாங்க, ட்வின்ஸாக இருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. ஒரு அதாவது ஒரு நாள் இவன் இருப்பான், ஒரு நாள் இவன் இருப்பான். ஒரு பேர்டன் வந்து ரொம்ப அந்த மேஜிக் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பான், ஒரு பேர்டன் வந்து குடும்பத்து மேலே இன்வால்மெண்ட்டாக இருப்பான். இந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்திருப்பாங்க. அதனால தான் சொல்லியிருப்பான் அந்த நாட் போட்டது வந்து வேற பேர்டன். அதனால தான் அவன் கேட்கும்போது எனக்கு தெரியாது, அந்த ஜூலியாவுக்கு வந்து நாட் போட்டது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் இல்லையா, அது இன்னொருத்தன். அதே மாதிரி சாரா கிட்ட சொல்லும் பொழுது ஒலிவியா கிட்ட இன்னொரு பேர்டன் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான், அதனால ஒலிவியா ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த சாரா வந்து இல்லை இன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுலேயே இந்த ட்ரிக் தெரியும், ரொம்ப கிறிஸ்டோபர் வந்து ரொம்பவே அழகாக கொண்டு போயிருப்பார் அந்த படத்தை, ஒரு மேஜிக் மாதிரி கொண்டு போயிருப்பார். லாஸ்டில் தான் தெரியும் இந்த பேர்டன் தான் வந்து ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆஞ்சியரை வந்து கொன்றான். கொன்ன உடனே அப்போ தான் தெரியுது மாறி மாறி இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாறி மாறி தான் இருக்கும். ஒரு படமே வந்து ஒரு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, பல்ப் ஃபிக்ஷன், அந்த நான் லீனியர், அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மேஜிக் உலகத்தை மட்டும் இல்லாமல் மனித மனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து கொண்டு போகும் அப்படின்னு இந்த படம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து உண்மையான மெஜிஷியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கிறிஸ்டோபர் நாலன் தான், டைரக்டர் தான். நம்மளுக்கு அவ்வளோ அழகாக மேஜிக்காக நம்ம வந்து அந்த படத்தை வந்து என்னடா ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பொசுக்கு முடிச்சிருவாரு. லாஸ்ட்ல இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ட்வின்ஸ் தான், மாறி மாறி இருப்பாங்க. அந்த டயலாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு கிட்ட அந்த மேஜிக் பத்தினோட விளக்கத்தை வந்து அந்த கட்டர் வந்து சொல்ற விதம் ரொம்பவே அழகா எடுத்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மேஜிக்னுடைய அந்த விளக்கத்தை சொல்ல சொல்ல இன்னொரு மேஜிக் ஷோல ஆஞ்சியர் ஒரு பக்கம் பேர்டன் நடத்திட்டு இருப்பாங்க அந்த மேஜிக் ஷோவை. ரொம்ப அழகா அந்த திரைக்கதையை வந்து கொண்டு போயிருப்பாரு. இந்த படத்துக்கு நடுவில் சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து இதில் இருக்கும், சின்ன சின்ன டைலாக்ஸ், சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் உன்னிப்பாக கவனித்தால் தான் தெரியும் இன்னொரு தடவை இந்த படத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம், ஒரு விசித்திரமான ஒரு வித்தியாசமான ஒரு படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் இந்த ப்ரெஸ்டீஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எஸ் நம்ம நேயர்களும் அதாவது ஹரிஹரன் அவங்களும் வந்து இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி ரொம்பவே வர்ணிச்சிருக்காரு. அதே போல் மதுக்கரையிலிருந்து பெரியசாமியும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் பார்ப்பேன் டைம் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பதிவு வந்து நம்மளுக்கு பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னும் சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன.
செவிலியர்களுக்கு 1 லட்சம்

0: ரூபாய் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் அறை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா அன்றதுனா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செடில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தரில் உள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்துச் செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டு
0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும்

0: தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மிட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ரெட்ரோ படத்திலிருந்து பாடல் கிட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: இப்பொழுது திரை இசை பாடல்கள் கேட்கலாம். திரை இசையின் முதலில் பிரதாப் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

கேட்ட பாடல் வாட்ச்மேன் வடிவேலு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. திரை இசையின் நிறைவாக கேப்டன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று

0: மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடிப்படை தேவைகள்ல ஒன்றான உறைவிடம், அந்த உறைவிடம் கனவு இல்லமா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு இல்லத்தையும் இயற்கையோடு இணைந்த மரபு கட்டுமானத்துல வீட்டை கட்டியிருக்காரு இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஜவஹர்குமார் அவர்கள். இந்த மரபு கட்டுமானத்தை பத்தியும் தொட்டி கட்டு வீட்டை பத்தியும் அவர் சொல்லவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
1: வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து ஜவஹர்குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் சேர்ந்த பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து இப்போது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக வந்துட்டு என்ஜிஓவில் வந்து நிறைய ஈடுபட்டு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோங்க. அது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பக்கத்தில் வந்து வட்டமலைக்கரை அணை தூர் வர்றது, அணைக்கு தண்ணீர் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணுறது, மரங்கள் நடுறது, இன்னும் நிறைய என்ஜிஓக்கள்லாம் மரபு சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: அண்ணா, இந்த மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டி வீடு, இந்த எண்ணம் வர காரணம் என்னங்கண்ணா?
1: ஆமாம், இது என்னென்னா, எனக்கு இப்போது வந்து இப்போ வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. வரும்போது எப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாரும் பண்ணுறதுல இருந்து நாம் ஏன் இதில் என்ன மரபு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆய்வுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் போய் கொஞ்சம் யாத்திரை பண்ணணுங்க. அப்போ வந்து என்னென்னா, நம்ம பழைய முறை எப்படி இந்த தொட்டிக்கட்டு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கட்டி தான் வந்து பழைய காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி இந்த அமைப்பு இருந்திருக்குது சயின்டிஃபிக்காக அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் போய் ஆய்வு பண்ணோம். அதில் வந்து இந்த 4 பக்க அமைப்பில் வந்துட்டு நடுமையத்தில் அந்த முற்றம் அப்படிங்கிறது வந்தது வச்சுருந்தாங்க. அதிலேருந்து பஞ்சபூதங்கள் உள்ளே வந்து வெளியே போகும்போது நல்ல ஆரோக்கியமான வாழ்வியல் முறை, அப்புறம் கட்டுமான பொருட்கள் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது எல்லாம் பார்த்தப்போ எனக்கு அது ரொம்ப ஈர்த்துச்சு. சரி, ஏன் நாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முயற்சி எடுத்தேன். அதற்கான விளைவு தான் இந்த வீடுங்க.
0: அண்ணா, தொட்டி கட்டி வீடு கட்டணும் சரிங்க, ஆனால் அதையே மரபு கட்டுமானத்தில் பண்ணணுங்க?
1: டெஃபினட்டாக இது என்ன, கண்டிப்பாக இந்த மரபு நான் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆய்வில் தான் நான் பண்ணினேன். ஆனால் கட்டி முடித்த பிற்பாடு இந்த வீடு குடி வந்த பிற்பாடு தான் வந்துட்டு ஏன் கட்டணும் அப்படிங்கிறத உணர்ந்தேன். உணர்றது வேற, நம்ம புரிதல் வேற, நம்ம அனுபவிக்கிறது வேறு இல்லைங்களா. இந்த வீட்டுக்குள்ளே குடி வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சது ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு வந்துட்டு இது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சரியான வெப்பஓட்டம், காற்றோட்டம், இது எல்லாமே நல்ல முறையாக கிடைக்கிறதோடு மட்டும் இல்லை, இது ஒரு சயின்ஸ். நம்ம பஞ்சபூதங்கள் வந்து சரியான விகிதாச்சாரத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வர்ற ஒரு அமைப்பு படி வந்துட்டு நமக்கு வந்து சரியான விகிதாச்சாரத்தில் வர்றதை நம்ம இந்தியா மொத்தம் பார்த்திங்கனாவே இந்த அமைப்பு இருக்கும். அது அந்த காலத்தில் பழைய முறை வந்து அவங்க கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம் இதை மீண்டும் அதை பயன்படுத்தும் பட்சத்தில் நல்ல ஆரோக்கியம், நல்ல வாழ்வியல் முறை எல்லாமே நமக்கு இதில் கிடைக்குதுங்க. மற்ற வீடுகளுக்கும் இந்த வீடுகளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அதான் பாருங்க, முற்றம் வச்சிட்டிங்கனாலே, முற்றம் இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு 5 பூதங்கள் வந்து நமக்கு உள்ளே கிடைக்கும். மற்ற வீடுகளில் இப்போ நம்ம இன்னைக்கு கட்டுற கட்டுமானத்தில் வந்து நம்ம அதை அனுமதிக்கிறது இல்லை. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் வந்து சரியான விகிதாச்சாரத்தை, நம்ம உடல் பஞ்சபூதத்தால் ஆனது, அதே மாதிரி தான் இந்த பஞ்சபூதங்களுடைய கட்டமைப்பு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயும் கிடைக்கும் பட்சத்தில் ஆரோக்கியம் மட்டுமில்லை, பீஸ்ஃபுல்லான லைஃபு, நல்ல தூக்கம், நல்ல மனநிலை, நல்ல முடிவெடுக்கிற திறன், நல்ல ஆரோக்கியமான வாழ்வியல் எல்லாம் இது கிடைக்கும். மற்ற அந்த வீடுகளில் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம கொஞ்சம் இயற்கை விட்டு போட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து அந்த கட்டமைப்பில் இருக்குது. இது வந்து 100% அது கிடைக்குது. இதோடு மட்டும் இல்லை, கட்டுமான பொருட்கள் அத்தனையுமே வந்து இயற்கை சார்ந்த விஷயத்தை வச்சு தான் இதில் பண்ணியிருக்கிறோம். அதில் இப்போ நமக்கு என்னென்னா, சிமெண்ட்டு, டிஎம்டி கம்பி. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாமே பாருங்கள், சிமெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வரைக்கும் நாம் பார்த்ததில்லை. இப்போ நம்ம அதில் அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ டிஎம்டி கம்பி. டிஎம்டிங்கிறது வந்து கனிமம். நம்ம பூமியிலிருந்து கனிமத்தை வந்துட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னே நம்ம தெரியாமல் பயன்படுத்தி, முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு இரும்பை பயன்படுத்துகிற விதத்தை வந்து சரியாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம டிஎம்டி கம்பிங்கிறது வந்து நம்ம எடுக்க கனிமத்தை, பூமியில் இருக்கிற கனிமம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த கட்டுமானத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய மரங்களை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போது பழைய மரங்கள் எனக்கு இந்த கட்டுமானத்தை செய்யணுங்கிற எண்ணம் வந்ததே முக்காவாசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது மரங்களை வெட்டக்கூடாதுங்கிற என்னுடைய ஒரு தார். அதற்காக என்ன பண்ணணும்னா, பழைய மரங்களை பயன்படுத்தணும், பழைய மரங்களை பயன்படுத்தின மாதிரி மாச்சு புது மரங்களை வெட்டாமல் தடுத்து போகிற 59 டன் மரம் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு, எல்லாமே பழசுங்க. அப்போது என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு இயற்கைக்கு நாம் மிகப்பெரிய

ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். இப்போ மரங்களை வெட்டாமல் தடுக்கிறதே புதுசாக மரங்களை வைக்கிறதுக்கு பழைய மரங்களை காப்பாற்றின மாதிரி ஆச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டிஎம்டி கம்பி பயன்படுத்தாமல் சிமெண்ட்டு பயன்படுத்தாமல் வந்துட்டு ஒரு பொருளை இந்த வீட்டை கட்டியிருக்கிறோம். அதில் நீங்கள் பயன்படுத்தின அத்தனையுமே வந்துட்டு சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி, கத்தாழை, வெந்தயம், தயிர் தண்ணி, இது மாதிரி நிறைய பொருட்கள் இயற்கை சார்ந்த பொருட்களை பண்ணியிருக்கிறோம். நீ சுண்ணாம்புனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரை விளைஞ்சால் பாறைன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு வந்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. அந்த சுண்ணாம்பு கல்லை வந்துட்டு சரியான விகிதாச்சாரத்தில் வந்துட்டு அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து ஆய்வு பண்ணி தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு ஓடக்கல் எடுத்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது கீழே தேரை இருக்கும், அதில் கரப்பான்பூச்சி எல்லாம் மற்ற அந்த தேள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அதில் வந்து கூலிங் நல்லாயிருக்கு, நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுதான் அந்த கல்லை வந்துட்டு வேக வச்சு அதனுடைய அழுத்தத்தை குறைச்சி அதை வந்து சுண்ணாம்பாக பாலை மாற்றி அதை வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்தும் போது மீண்டும் அது ஒரு காலகட்டத்தில் வந்து கல்லாக மாறிடுது. அதுக்காக தான் காரை விளைஞ்சால் பாறைங்கிறது வாக்கு. அதான் சோழர்கள் காலத்தில் வந்து அந்த கோயில்கள்லாம் வந்துட்டு சுண்ணாம்பில் வடிவமைச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இதை நாம் இதை விட்டுறக்கூடாது, இந்த மரபு சார்ந்த வாழ்க்கை முறை வந்து மீண்டும் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சி எடுத்தோங்க. இது வந்து எப்படிங்கன்னா, இப்போது ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் வந்துட்டு மரபு கட்டுமானத்தில் இருக்கிற வீட்டுக்கும் மற்ற வீடுகளுக்கும் சிமெண்டால் பண்ண வீடுகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தில் ஒரே ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுக்கறனுங்க. இப்போ ஒரு 16x10 ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு வைங்க. அந்த ரூமில் வந்து கணவன் மனைவி குழந்தைகளோடு வந்து தூங்குறாங்க. இப்போ இயற்கையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்கள் வந்து என்ன பண்ணுது, பகலில் வந்துட்டு கரியமில வாய் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை திருப்பி கொடுக்குது இல்லைங்களா. 6 மணிக்கு மேலே வந்துட்டு அது வந்து மரங்கள் செய்கிறதில்ல, மரங்கள் தூங்குறதா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 6 மணிக்கு மேலே வந்துட்டு அப்போ நாம் விடக்கூடிய கரியமில வாய் வந்துட்டு அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பாருங்கள். அன்றைக்கே ஆய்வு பண்ணி இந்த சுண்ணாம்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்பு பூசின சுவர் சுண்ணாம்புல கட்டுமானத்தில் பண்ணுற ரூமில் நாம் முறையில் நாம் தூங்குற அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரூமில் நாம் வெளிக்கொணரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்துட்டு அந்த சுண்ணாம்பு சுத்தம் பண்ணுதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு வந்துட்டு இது நடக்குது. இப்போ நாம் இன்றைக்கி இருக்கிற சிமெண்ட்டால் கட்டக்கூடிய கட்டுமானத்தில் வந்து ஏசி போட்டுக்கிறோம். அந்த சுவரை வந்து இப்போ இந்த சுண்ணாம்பில் கட்டுற கட்டுமானம் வந்துட்டு சுவாசிக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து தன்னைத்தானே வந்துட்டு நம்ம விடக்கூடிய கரியமில வாய் சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சுவாசிக்கக்கூடிய தன்மை அந்த சுவருக்கு இருக்குது. இப்போ கட்டுற கட்டுமானத்தில் வந்துட்டு சுவாசிக்கிற தன்மையும் இல்லை, சிமெண்ட்லேயும் இல்லை. அதுக்கு மேலே நிறைய நாம் என்ன பண்ணுறோம்னா, பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து எல்லாம் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவருக்குண்டான சுவாசிக்கிற தன்மையே இல்லை. 10வதுக்கு நம்ம இன்னும் வந்துட்டு ஏசி பயன்படுத்துகிறோம். ஏசி பயன்படுத்தும் போது நம்மளுடைய வியர்வை துவாரங்கள் எல்லாமே அடைச்சிக்குது. இப்படி எல்லாமே நம்ம கழிவு வெளியேற்றம் இல்லாத ஒரு சூழலை வந்துட்டு இப்போ இருக்கிற கட்டுமானம் இருக்குது. இந்த மரபு கட்டுமானத்தில் வந்து சரியான முறையில் கழிவு வெளியேற்றத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான சயின்ஸ் வந்து இந்த மரபு கட்டுமானத்தில் இருக்குதுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: மேலும் இப்போ எப்படிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய முறையில் வந்து இப்போ இந்த நேராக இந்த இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா முற்றத்தில் வந்து கைகால் கழுவுவாங்க. கைகால் கழுவிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. இப்போல்லாம் பைப் சிஸ்டம் போட்டிருக்கிறோம். முதல்ல எல்லாம் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா பாத்திரத்தில் கைகால் பண்ணி அது வந்து முற்றத்தில் தான் கழுவுவாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரம் கழுவுற தண்ணி போக்குவரத்து எல்லாமே இந்த முற்றத்தினுடைய தண்ணி வேஸ்ட் வாட்டர் ஒரு இடத்துக்கு போகும். அது புழக்கடைன்னு சொல்லுவாங்க. இந்த புழக்கடை அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த போகிற அந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, அன்றைக்கி அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு வாழை மரம் வச்சுருப்பாங்க, ஒரு கத்திரிச்செடி இருக்குது, அதில் கொத்தமல்லி தழை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது,

சொல்லுவாங்க. இந்த புழக்கடை அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த போர் அந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, அன்றைக்கி அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு வாழைமரம் வச்சுருப்பாங்க, ஒரு கத்திரிச்செடி இருக்குது, அதில் கொத்தமல்லி தழை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, அங்கே தேவையான கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு பூச்செடி, மல்லி பூச்செடி வச்சுருப்பாங்க. இது என்ன ஒரு குடும்பத்துக்கு தேவையான கிட்டத்தட்ட அவசியம் உள்ள பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ அந்த வேஸ்ட் வாட்டர் அந்த கழிவு தண்ணி வந்துட்டு மேனேஜ் பண்ண மாதிரி மாச்சு, நான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருள் வந்து உணவுப் பொருள் வந்துட்டு அங்கேயும் உற்பத்தி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த தண்ணி வேஸ்ட் வாட்டர்னு நம்ம சொல்கிறதில்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நமக்கு கொஞ்சம் மீதமுள்ள அந்த ரசம் குழம்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மண் வந்து தேவையான புரதச்சத்து அதுக்கெல்லாம் கிடச்சிது. இன்றைக்கி நாம் இயற்கை விவசாயத்தில் நாம் செய்கிறோம் இல்லைங்களா, இந்த பஞ்சகாவியம் இந்த ஜீவாமிர்தம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்க நடந்தது. நடக்கும்போது அந்த மண் பாருங்கள், ஒரு ரோஸ் குச்சி வச்சுருப்பாங்க, ஒரு மல்லிகைப்பூ இருக்குது, தேவையான எல்லாம் அப்படியே போய் கிள்ளி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுக்காக கடைக்கெல்லாம் போயிட்டு வரணுங்கிறதும் இல்லை, இயற்கையாகவே உங்களுக்கு தேவையானது கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மண்புழு வந்து அவ்வளவு அருமையாக மேலே வரும். நீங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணியில் விட்ட இடத்துல பாருங்கள், மண்புழு அவ்வளவு அருமையாக இருக்குது. இதெல்லாமே இந்த மரபு கட்டுமானத்தில் ஒன்றுக்குன்னு நம்ம செய்கிறீங்க. இன்னும் நான் சொல்ல போனால், நீங்கள் மரபு கட்டுமானம்ங்கிறது வந்துட்டு செக்கெண்ணெயில் சாப்பிட்றோம், விறகடுப்பில் செய்து சாப்பிட்றோங்கிறது மட்டும் இல்லை, மரபு கட்டுமானம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம மாற வேண்டியது இருக்குது. அப்போ அந்த உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க உறைவிடம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் மெயின் சப்ஜெக்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தங்கி இருக்கிற வாழ்நாளில் வந்துட்டு பகுதி நேரம் நம்ம வீட்டில் தான் கழிக்கிறோம் இல்லைங்களா. அதாவது ஒரு 100 வருடம் ஒரு மனிதன் வாழ்கிற அப்படின்னா 50 ஆண்டுகள் தூங்குறேன், தூக்கம் தானே, பாதி வந்து தூங்குறோம், மீதி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். அப்போ ஒரு 10% 60% நேரம் நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு வந்துட்டு இயற்கை சார்ந்த பொருட்களால் இயற்கையினுடைய அமைப்பால் வந்து நம்ம கட்டமைப்பு உள்ள ஒரு வீட்டில் நாம் வாழும் பட்சத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்ம குடும்ப அமைதி எல்லாமே கிடைக்குங்க. இப்போது நம்ம வீட்டினுடைய உள்ள நுழைவாயிலிருந்தே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, திருமயத்திலிருந்து கிழக்கு புதுக்கோட்டை திருமயத்திலிருந்து இங்கே சூலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ராக், அதாவது கல், கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான கற்களும் ஒரு 16-17 விதமான கற்களை பயன்படுத்தியிருக்கிறோம். அது வந்து எப்படின்னா, நீங்கள் முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட் வால் இருந்தே, அப்புறம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்லேயே என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி வந்து கேட்டுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்காக வந்து ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு சொல்லி போட்டு 280 ரூபா 270 ரூபாய்க்கு வாங்குறலாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன பயன்படுத்திக்கன்னா, பழைய பனைமரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெட்டுக்கை எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது கொண்டு போய் வந்து விறகு போடுறாங்க, ஹோட்டலில் விறகு போகுது, அதைத்தான் இழைச்சி போட்டிருக்குறோம். அந்த மரங்களை பயன்படுத்துகிற மாதிரியுமாச்சு, ரொம்ப விலை குறைவாக பயன்படுத்திக்கலாம். அதாவது வெட்டுக்கைகள், பழைய பனைமரத்தினுடைய வெட்டுக்கைகள் வந்து 1000 வருடங்களானாலும் வைரம் பாஞ்ச கட்டையை, இன்றைக்கி அதனுடைய வேல்யூ தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா அறுத்தறுத்து ஹோட்டலுக்கு போயிட்டுருக்குது. இப்போ எங்கள் வீட்டு கேட்டில் பார்த்தீங்கன்னா அதை தான் பயன்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் இயற்கையாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே எல்லா பகுதியிலையுமே நாங்கள் பயன்படுத்தியிருக்கிற மரங்கள் வந்து ஒரு 59 டன் மரம், கதவு நிலவெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறது எல்லாமே ஒரு 14 விதமான மரங்கள். அதாவது கருமருதிலிருந்து, பர்மாவிலிருந்து, ஈட்டியிலிருந்து எல்லா விதமான மரங்களுமே பயன்படுத்திக்க எல்லாமே பழசு தானுங்க. அப்போ எல்லா மரங்களுமே வந்து அந்த காலத்தில் வந்து விளைஞ்ச மரங்களை ரொம்ப பயன்படுத்துகிற மரங்களை தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இது இல்லாமல் வந்து இதுக்கு வந்து மேலே ரூஃப் வந்துட்டு கட்டைக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் டெரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த முறையை தான் நாங்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து போட்டிருக்கிறது, தரைக்கு போட்டிருக்கிறது வந்து ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, மரபு கட்டுமானத்தில் ஆத்தங்குடி வந்துட்டுங்க செட்டிநாடு வீடுகளில் போட்டது. இது 8 கெட்டு முறை. இந்த 8 கெட்டு முறை வந்து ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடியே நின்று போச்சுங்க. அதையே மீட்டெடுத்து அந்த அச்சுக்களை எல்லாம் போய் ஆய்வு பண்ணி பல இடங்களில் போய் பார்த்து அதன் முறையை வந்து பயன்படுத்தி எடுத்துருக்கிறோம். கீழே வந்து அதுக்கு வந்து ஓடக்கல், லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க, ஓடக்கல்லுமே சுண்ணாம்பு இதைத்தான் பயன்படுத்தி முறையை பண்ணியிருக்கிறோம். கட்டுமானத்துக்கு வந்து சுட்ட செங்கல்லுங்க, சுட்ட செங்கல் மட்டும் இல்லை, அஸ்திவாரத்திலிருந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்திவாரத்தில் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி பண்ணாங்களோ, அதாவது வந்து ஒரு 1.5 அடிக்கு மணல், அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே மணல் போட்டிருக்காங்க, வீடுகளுக்கு வந்துட்டு 1.5 அடிக்கு மணல், அந்த மணலுக்கு மேலே வந்துட்டு கருங்கல் கட்டமைப்புக்கு வந்து சுண்ணாம்பாங்கங்க பயன்படுத்தி, கரையான் மேலே வராமல் இருக்கிறதுக்காக அப்படி கட்டி கொண்டு வந்து தான் வந்து மேலே வந்திருக்கிறோங்க. மேலே கொண்டு வர்றப்ப வந்து சுட்ட செங்கல்லும் அதுக்கு தேவையான சாந்து வந்து சுண்ணாம்புங்க.

0: சுண்ணாம்பு எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, சுண்ணாம்பை வந்து ஊறல் வச்சு புளிக்க வச்சுங்க, அதை வந்து ஆட்டி, அது அந்த காலத்தில் மாடு வச்சு ஆட்டினாங்க, இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா பெரிய கிரைண்டரை வச்சு ஆட்டிக்கிறோம். அதை ஆட்டும் போது எப்படிங்கன்னா, மணலும் சுண்ணாம்பு ஆட்டும் போது அந்த கடுக்காயை வந்து ஊற வச்ச தண்ணியை, கடுக்காய் தண்ணி, அதில் வந்து கருப்பட்டினுடைய கழிவு கருப்பட்டி வேஸ்டேஜ், அது ரொம்ப நல்லதுங்க. அந்த அது அதோட கூட பார்த்திங்கன்னா வந்து சோத்துக்கத்தாழை, வெந்தயம், இது மாதிரி நல்ல இயற்கை சார்ந்த பொருட்களை போட்டு அந்த ஊறல் போட்டு, அது ஒரு 10-11 நாள் ஊறல் போட்டு அந்த தண்ணி போட்டு அதில் உள்ளே போட்டு ஆட்டிட்டு அது கட்டியிருக்கிறோம். இதை கட்டி கொண்டு வந்து மேலே வந்து டெரஸ் போடுறப்ப வந்து கட்டைக்குத்து போட்டுக்கிறோம்ங்க. அதே மாதிரி இந்த முற்றத்துக்கு இறக்குன இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய தட்டோடுங்க, அந்த பழைய தட்டோடு வந்து இன்றைக்கி எல்லாம் கொண்டு வேஸ்ட்டாக கொண்டு குப்பையில் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய உழைப்பு. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதுக்கு போனீங்கன்னா, கீழடி அகழ்வாராய்ச்சி போனீங்கன்னா பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 500,000 வருடங்களான சொப்பு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த சுட்ட ஊடு அப்படிங்கிறது லாங் லைஃப், வெகு காலம் வரும். இன்றைக்கி அதனுடைய வேல்யூ தெரியாமல் கொண்டு எல்லாம் குப்பையில் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை ஆய்வு பண்ணி அதில் ஒரு 80,000 ஓடுகளை கொண்டு வந்து பழைய வீடுகள் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கழுகி அதை பயன்படுத்தியிருக்கிறோம். அது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் பூச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வந்து இந்த வெள்ளை வைக்கிறதுன்னு சொல்லி பழைய முறை சொல்லுவாங்க, அது வந்து 5 வெள்ளை 7 வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த 7 வெள்ளை முறை வந்துட்டு மீட்டெடுத்து பழையபடி போட்டுக்கிறோம். இதை பார்த்து இப்போ தமிழ்நாடு மொத்தம் எல்லா பக்கமும் நல்ல நிறையா பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்களுங்க. நன்றிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீடு கட்டியிருக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள்

போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, பறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது என்பது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்து கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 1-21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்.

0: சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தாவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ரக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது டீ டைம் நேரம். 1950 69 வரைக்கும் வெளியான உங்களோட விருப்ப பாடல்களை கால் பண்ணி எங்ககிட்ட கேட்கலாம். 04222316312 இல்லைனா 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட விருப்ப பாடல்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். முதல்ல அவரோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிய மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
2: துரைராஜ் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் அம்பிகாவதி என்ற படத்தில் இருந்து மாசிலா நிலவே, இது 1958 வெளிவந்த
2: பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: டீ டைம் நிகழ்ச்சியில விருப்பப்பால் கேட்க மற்றும் ஒரு நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனைவி கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: குமரி கோட்டத்திலிருந்து நாம் ஒருவரை ஒருவரை சந்தித்தால்.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: மூன்று மணி 15 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம். டீ டைம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
2: எங்க அம்மா அம்மா படத்துல எல்லோரும்
0: பாடல் வருது, கேளுங்க.

0: நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில மற்றும் ஒரு நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சேரன் மாநகர் ராஜேஸ்வரி.
0: சேரன் மாநகர் ராஜேஸ்வரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சித்ரா பௌர்ணமி படத்துல டிஎம்எஸ் பாண்ட என்னடி சின்ன குட்டி அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே, பாடல் வந்திருக்கு, கேளுங்க. நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், கால் பண்ணவங்களே திருப்பி திருப்பி கால் பண்ணாதீங்க. புதிய நேயர்களுக்கு தயவு செய்து வழிவிடுங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் கால் பண்ணுங்க. மத்தியானம் 3 மணி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணீங்கன்னா நைட் பண்ணாதீங்க. இல்லை நைட்டு கால் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா மத்தியானம் தயவுசெய்து பண்ணாதீங்க. புதிய நேயர்களுக்கு நம்ம வழிவிடலாம் இல்லையா? நேயர் கேட்ட பாடல் இதோ.
2: என்னடி சின்ன குட்டி போட்டு

0: என்னடி சின்ன குட்டி போட்ட புள்ளி சேருதான.
1: டி டைம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயரோடு பேசலாம். வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், குறிச்சி அலுமினைப்பட்டையில இருந்து சிவா.
1: சிவா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாலும் பழமும் இருந்து என்னை யார் என்று.
1: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. சிவாவோட சேர்ந்து நம்மளும் அந்த பாடல் கேட்கலாம்.

0: டீ டைம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்க நேயர், வணக்கம். யாரேங்க பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்னங்க கேக்கலங்க? நீ ஏதான பாடல் வருது கேளுங்க.
1: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: பாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள். மூன்று மணி 31 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது டீ டைம் நேரம். டீ டைம்ல நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இளைய மாலை வணக்கம் கூறுவது செம்மேட எஸ்பி ராஜகோபாலுமா. வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல் வேணுங்க? என்ன படத்துல இருந்து?
1: பாத காணிக்கை படத்துல இருந்து பூஜைக்கு வந்த மலரே.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றிங்கம்மா. வணக்கம்மா.

வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை போல இருக்கு. அவருக்காக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: டீ டைம்ல இணைந்திருக்கும் மற்றொரு நேயர், வணக்கம்.
1: உடுமலை வட்டம் புரல்குட்டை மலையாண்டி வட்டணத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: கோபாலகிருஷ்ணன், என்ன பாடல் வேணுங்க?
1: இருமலர்கள் படத்திலிருந்து மன்னிக்க வேண்டுகிறேன், கொஞ்சம் சிந்திக்க வேண்டுகிறேன் பாடலை காற்றெடுத்து விடுங்கள்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: டைம் நிகழ்ச்சியில ரசித்த பாடல் சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. தொடரும் பாடலை கேட்க காத்திருக்காங்க. வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
1: வணக்கம், சுமதி பேசுறேன், செல்வபுரத்துல இருந்து.
0: சுமதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு எட்டாம் வீட்டிலிருந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெங்கில் இதிரம் சுற்றுகிறது.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: டீடைம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல கேக்குறதுக்கு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாரேங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: ஐயம்பாளைய நெசவாளர் காலேஜ் ரங்கராஜ் லட்சுமி பேசுறேங்க.
0: ரங்கராஜ்,
1: ஆமாங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
1: திருச்சிரோத்திலிருந்து மலர் கொடுத்தேன் கை குலுங்க வரவில்லிட்டேன் ராசாத்திக்கு நானே.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக்குள்ள போட்டிருக்கேன். குறுமுளகாத்தெல்லாம் சொல்லி போட்டு தெரிசிடியா செடி ஃபுல்லா நட்டிருக்கிறேன்.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை

0: இரண்டு வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர் காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நாலு மணி 2 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. டெய்லி விதவிதமாக ஏதாவது விளையாடுறது தான் இந்த கேம் ஷோவோட நோக்கமே. அப்புறம் சூப்பரான பாட்டும் அது கூட கேட்போம் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கும் நம்ம விளையாட்டு தான் விளையாட போறோம். என்ன மாதிரி புதிர்கள் விளையாட போறோம் அப்படின்னா, கொஞ்சம் லாஜிக்கலா சிந்திச்சா இதுக்கான விடை கிடைக்கும். அந்த மாதிரி புதிர்கள் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களோட விளையாடுறதுக்கு. நான் சொல்ற புதிர்களுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 9585800103 அப்படிங்கிற ஆகாஷ்வாணியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வரலாம்.

குரு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில கொஞ்சம் லாஜிக்கலான புதிர்கள் தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தயாரா முதல் புதிருக்கு. இப்ப உங்க முன்னாடி ஒரு நாலஞ்சு கட்டிடங்கள் பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிகப்பு கலர் பில்டிங், சிகப்பு மாளிகை அப்படிங்கிறது வந்து இடது பக்கத்துல இருக்கு. நீல மாளிகை, ப்ளூ கலர் மாளிகை வந்து வலது பக்கத்துல இருக்கு. கருப்பு மாளிகை அப்படிங்கிறது முன் பக்கத்துல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா வெள்ளை மாளிகை எங்க இருக்கும்? இதுதான் கேள்வி. இன்னொரு தடவை கேக்குறேன். சிவப்பு மாளிகை இடது பக்கத்திலும், நீல மாளிகை வலது பக்கத்திலும், கருப்பு மாளிகை முன் பக்கத்திலும் இருந்தால் வெள்ளை மாளிகை எங்கிருக்கும்? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா மடமுடன் போன் எடுத்து 9585800103 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லலாம். திரும்பவும் சொல்றேன், இது ரொம்ப ஸ்ட்ரைட்டா யோசிச்சீங்கனாலும் கிடைக்காது, கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, சூப்பரான ஆன்சர்ஸ் உங்களுக்கே கண்டு தெரியும்.

0: and she just loved me.
1: ரசித பாடல் பத்ரி படத்துல இருந்து நான் இன்னைக்கு கேட்டிருந்த புதிர் என்ன அப்படின்னா, சிகப்பு மாளிகை இடது பக்கத்திலும் நீல மாளிகை வலது பக்கத்திலும் கருப்பு மாளிகை முன் பக்கத்திலும் இருந்தால் வெள்ளை மாளிகை எங்க இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பரா பதில் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்பக்கம் இருக்கும், நடுப்பக்கம் இருக்கும், முன்புறம் இருக்கும், மேல பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கணேஷ் சிறுமுகை, பீடம்பள்ளி வாசுதேவன், தென் பொன்முடி நாகமணி, சையத் ரசூல், அந்தோனிராஜ் சென்னை, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், கோணமலை ஆனந்தன், சண்முகசுந்தரம், ரமணி முதலி புதூர், அவினாஷி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், திருப்பூர் பாலா, புலுவப்பாளையம் ஆனந்தம்.

முருகன், சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி முன்னாடிதான் இருக்கு மேடம், நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லம்பாளையம் பழனிச்சாமி பின்பக்கமாக இருக்கும் அப்படின்னு சாந்தினி சம்சுதியின் ருத்ராபாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் நடுவில் இருக்கும்னு ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. சுமதி கனகராஜ் பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி ஜோதி நகர் அஜய் மகதி இவங்க வந்து வெள்ளை மாளிகை நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்ப்புறம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், கெட் செட் கோ செந்தில் பிரபு திவ்ய பாரதி, நிர்மலா சண்முக நகர் மூக்கனூர், பிரமிளா சென்னையிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. கோ அமிர்த கண்டிஷன் பீலமேடில் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்முகா நகர் சிவகுமார் மலர்கொடி சபரிப்ரியா சரோஜினி கீர்த்தி மகாலட்சுமி நகர் ரமண முதலிபுதூர் சுதாகர் ஜீவா தேவி திருப்பூர் கல்யம்புதூர் கீர்த்தனா பூங்குடி தேவி கோபால் சரிதா வியன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் இன்னொருத்தங்க ஏதோ மெசேஜ் போட்டு டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இவ்வளோ பேர் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா தான் புரியும், டைரெக்டாக இதுக்கான பதில் தேடினீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் சிவப்பு மாளிகை இடது பக்கத்திலும் நீல மாளிகை வலது பக்கத்திலும் கருப்பு மாளிகை முன் பக்கத்திலும் இருந்தால் வெள்ளை மாளிகை எங்கே இருக்கும்னா நம்ம அமெரிக்காவில் இருக்க வாஷிங்டனில் தாங்க இருக்கும். வேற எங்கே போகுது வெள்ளை மாளிகை? அது அங்கே தான் இருக்கு. இதுக்கு வந்து கரெக்டான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு சாமி செட்டிப்பாளையம் கவினிகா அவங்க சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரமிளா சென்னை இவங்க மூணு பேருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சரை நச்சுன்னு கண்டுபிடிச்சவங்க எல்லாத்துக்கும் மனம் மறந்த வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த பாடல கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த புதிருக்கு போலாமா? ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு கிழக்கு திசை நோக்கி அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் காற்று வந்து ரொம்ப பலமாக வடக்கு திசையிலிருந்து இந்த ட்ரெயினை நோக்கி வீசுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு கிழக்கு நோக்கி. அதே டைமில் அந்த ட்ரெயினை நோக்கி வடக்குலேருந்து நிறையா காற்று வந்து, ஒரு புயல் காற்றுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புயல் காற்று அடிச்சுது அப்படின்னா இந்த ட்ரெயினோட புகை வந்து எந்த சைடு போகும், எந்த திசை நோக்கி இந்த ட்ரெயினோட புகை போகும் அப்படின்னு கண்பிடிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம்.

4:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நீங்க இழந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ தி கேம் ஷோ. சூப்பரா இன்னைக்கு கேம் விளையாடிட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, ஒரு லாஜிக்கல்லா சந்திச்சோம்னா ஆன்சர் கிடைக்கிற மாதிரியான புதிர்கள் எடுத்து விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி பயணிச்சிருக்கு. அதே சமயத்தில் வடக்கு திசையிலேருந்து ஒரு புயல் காற்று வந்து இந்த ட்ரெயினை நோக்கி வந்துச்சுன்னா, அந்த ட்ரெயினோட புகை எந்த திசை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய நேயர்கள் வழக்கம் போல் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. தென் பொன்முடி, நாகமணி, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், உமா கணேஷ், சிறுமுகை, ஊத்துக்குழி, யுவராஜ், நந்தினி, திருநாவுக்கரசு, செல்வகுமார், வசந்தகுமார், சுரேஷ்குமார், இவங்க வந்து மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகை முன்னோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லம் பாளையம், பழனிசாமி, சுமதி, கனகராஜ், தமிழ்நகர், செம்மிப்பாளையம் மேல் நோக்கின்னு சொல்லியிருக்காங்க. முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, நெகமம்லிருந்து யுவா டெய்லர்ஸ் பதில் சொல்லியிருக்காங்க. உடுமலை சுடர், முருகானந்தம், ஜெயந்தி, அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகநாதன் பூலகர் எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். தென் வடக்கு கிழக்கு நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா, வடக்குலேருந்து காத்தடிச்சுன்னா தென்மேற்கு திசை நோக்கி இந்த புகை போகும் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெகநாதன் பூலக்காடு பாளையம்லேருந்து கோணமூலை செல்வராஜ் வந்து மேற்கு திசையில போக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குள்ளப்பாளையம் வீரமணி பதில் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அவினாஷி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், எங்களே ஏமாத்தா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. ரங்கசாமி சாமிநாதன், சண்முகம் கோவிந்தராஜ், ஹரிஹரன் பதில் சொல்லியிருக்காங்க. கோணமலை ஆனந்தன், சரவணகுமார் ஆவாரம்பாளையம், ஜனார்தனன், பவித்ரா, ஸ்ரீ வைஷ்ணவி, சைந்தவி, தாசப்ப கவுண்டன் புதூர், வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், பீடம்பள்ளி வாசு.

0: வாசுதேவன், சுதாகர், ஆதித்தன், சேரன் மாநகர், தெற்கு பக்கமா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது யாசின் ருத்ராபாளையத்திலிருந்து, மணிநகரம் மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, மலைகவுண்டன்பாளையம் விமலா, வேணுகோபால், பூபனா, பெருமாள் சாமி, சுமதி, சாவக்காட்டு பாளையம், ஓகே, திருப்பூர் பாலா, அட ஜோதிடர் அஜய் மகதி, பிரமிளா சென்னை, எட்டு திசையிலையும் புகை போகும். அப்பா எவ்வளோ பெருசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜ் சொல்லியிருக்காங்க, எட்டு திசையிலுமே அந்த புகை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர், கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், அமிர்த கணேசன், பீலமேடு, இவ்வளோ பேர் இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய திசைகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களையே ஏமாத்தா பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் ட்ரெயினில் எப்படிங்க புகை வரும் அப்படிங்கிற கரெக்டான பதிலாக நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வந்து தெற்கு திசை வடக்கு திசைலாம் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த அதை சொல்லாமல் பேர் குறிப்பிட்டால் எல்லா நேர்களுமே கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பருங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் விளையாடணும், அட்டென்ஷனாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியும். சூப்பர், பதில் சொன்ன எல்லாத்துக்கும் மனம் வந்த வாழ்த்துக்கள்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்த புதிர் என்னன்னு பார்க்கலாமா? நேற்றுலாம் நல்ல மழை பெஞ்சிருக்கலாம், நிறைய இடத்துல மழை பெஞ்சு புதுசு புதுசாக நிறைய குளங்கள்லாம் வந்துச்சான். அதனால வந்துட்டு ரெண்டு அப்பாக்களும் ரெண்டு மகன்களும் நேற்று வந்து குளத்தில் மீன் பிடிக்க போயிருக்காங்க. ரெண்டு அப்பா ரெண்டு மகன் ரெண்டு பேருமே நாலு பேர் மீன் பிடிக்க போயிருக்காங்க. அங்கே எல்லாரும் தூண்டில் போட்டு ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பிடிச்சது மொத்தமாக மூணே மீன் தான். ரெண்டு அப்பா ரெண்டு மகன் மீன் பிடிக்க போயிருக்காங்க, ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க, அவங்க பிடிச்சது மொத்தமாக மூணு மீன் தான். அது எப்படி சாத்தியம் சொல்லுங்க பார்க்கலாம்.

நேருக்கு நேர் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். ரெண்டு அப்பாக்களும் ரெண்டு மகன்களும் குளத்துல மீன் பிடிக்க போனாங்க. ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சாங்க, ஆனா மொத்தமா அவங்க கிட்ட மூணு மீன் தான் இருந்துச்சு. அது எப்படி அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். நாங்களாம் ஆகாஷ்வாணி நேயர் எங்க கிட்டேயவா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேத்து மழை பெஞ்சதுல இப்ப எப்படிங்க மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லாஜிக்கா என்னையவே மடக்கி திருப்பி கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா போதும். சண்முகசுந்தரம் ரமணி ரமண முதலி புதூர் தென் பொன்முடி நாகமணி மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரிய வதம்பச்சேரி ஓகே. ஏங்க அந்த ட்ரெயின் எல்லாம் ஊர் போய் சேர்ந்துருச்சுங்க, அடுத்த க்வெஸ்டினே வந்துட்டோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, ஜோதி நகர் அஜய் மகதி, கல்யம்புதூர் சரிதா, திருப்பூர் பாலா, கோகுல் கமலேஷ் ஸ்ரீ ரித்வி உமா கணேஷ், ஜே கிருஷ்ணாபுரம் சஹானா ஆதி நெபுலா யோகவர்ஷினி, அவினாஷி பிரபுதேவ் ஸ்ரீசாய், விஎன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், வெள்ளையங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பெயர் சொல்லலை, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், ஊத்துக்குழி யுவராஜ் நந்தினி திருநாவுக்கரசு செல்வகுமார் வசந்தகுமார் சுரேஷ்குமார் விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பானு மாதப்பூர் ஜனார்த்தனன் பவித்ரா ஸ்ரீ வைஷ்ணவி சைந்தவி தாசப்ப கவுண்டன் புதூர் மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்ரியா

ஆர் சரோஜினி, ஜெகநாதன் பூலகாட்டுப்பாளையம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், கலைச்செல்வி செங்கப்பள்ளி, ஹரிஹரன் பெங்களூர், பிரவீன் தீபன் கருவேலங்காடு, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கோணமலை ஆனந்தன், சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செம்மிப்பாளையம், அருணாச்சலம் பல்லடம் மணிநகரம் மதுரையிலிருந்து சண்முகசுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன், பீடம்பள்ளி வாசுதேவன், அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர், திருப்பூர் பாண்டியநகர் நாகேந்திரன் மகடேஸ்வரி, நேஹா புலிராஜ் கீழ்குந்தா நீலகிரி, குகன் சிந்து கோத்தகிரி, ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளி, ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான், மதுக்கரை பெரியசாமி, ஹேமா சண்முகசுந்தரம் ராஜேஸ்வரி, தெக்கலூர் ஏரிப்பாளையம் பொள்ளாச்சி முருகேசன், சாமிச்செட்டிப்பாளையம் கவினிகா, கஞ்சம்பட்டி கண்ணையன் ராமசாமி. ஓகே, இத்தனை நேயர்கள் நம்மளோட கேள்விக்கு சரியா பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரெண்டு அப்பாவும் ரெண்டு மகனும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து ஒரு தாத்தாவும் அவரோட மகனும் அவரோட பேரனும், ஆக பார்த்தா மூன்று பேர், தாத்தாவும் அப்பாவும் வந்து அப்பாக்கள் லிஸ்ட்ல வருவாங்க, அப்பாவும் மகனும் வந்து திருப்பியும் மகன்கள் லிஸ்ட்ல வருவாங்க. அதனால ரெண்டு அப்பா ரெண்டு மகன்கள் சேர்ந்து மீன் பிடிக்க போனது மொத்தமா மூணு பேர் தான் போயிருக்காங்க. ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு மூணு மீன் தான் கிடைச்சிருக்கும். சரியான பதில சூப்பரா சொன்ன எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்து நான் கேட்க போறது ஒரு பொருள் பத்தி. இந்த பொருள்னு சொல்லலாம், பொருள் பத்தி. இதுக்கு வந்து ஆறு முகங்கள் இருக்கு, ஆனா ஒப்பனை மேக்கப் எதுவுமே பண்ண முடியாது. ஆறு முகங்களுக்கும் மேக்கப் பண்ண முடியாது. 21 கண்கள் இருக்கும், ஆனா பார்க்க முடியாது. இது என்ன பொருள்? ஆறு முகம் இருக்கும், ஆனா ஒப்பனை செய்ய முடியாது. 21 கண்கள் இருக்கும், இது வந்து இதனால பார்க்க முடியாது. இது வந்து இன்னொரு க்ளூ வேணா தரேன். இது வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். என்ன பொருள்னு கண்டுபிடிங்க.

4:43 நிமிஷம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கெட் செட் கோ நிகழ்ச்சி. நான் நிஜமா ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, கடைசியா அந்த கொடுத்த க்ளூ இருந்தது இல்லையா, விளையாட்டு சம்பந்தமானது, அந்த க்ளூ வந்து நான் கொடுத்துருக்கவே கூடாது. கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதில் சொன்ன எல்லாருமே கரெக்டான பதிலாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஜோதி நகர், அஜய் மகதி, கலைச்செல்வி, செங்கப்பள்ளி, தென் பொன்முடி, நாகமணி, கணேஷ், சிறுமுகை, மதுகரை பெரியசாமி, பீடம்பள்ளி வாசுதேவன், அவினாஷி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், திருப்பூர் பாலா, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முக ஆனந்தம், அன்னபூர்ணி ஃப்ரம் திருஷூர் கேரளா, அவினாஷி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், பிரமீலா சென்னை, பாண்டியன் நகர், சிவசங்கர், இந்திராணி, ஹேமா, சண்முகசுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர், ஸ்வாதி ஃப்ரம் பேரூர், அந்தோனிராஜ் சென்னை, ஹரிஹரன், கீர்த்தி, கணேஷ், ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளி, சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி, ராமகிருஷ்ணன், கொழும்பம் கொண்டான், சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, மணிநகரம், மதுரை, சாமிச்செட்டிப்பாளையம், கவினிதா, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி நகர், சண்முகநகர், மூக்கனூர், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்னவதம்பச்சேரி, செல்வபுரம், சையத் ரசூல், ஆறுமுகம், சுண்டமேடு, திருப்பூர், தேவி, திருப்பூர், மான்சிகா, மனோகரன், மூலத்துறை. ஓகே, இவங்க எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க, கரெக்டான பதிலும் சொல்லியிருக்காங்க. என்ன பதில்? ஆஹா, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லல்லி, திருப்பூர், மல்லிகா, மந்திராசலம், கஞ்சப்பட்டி, கண்ணையன், ராமசுவாமி, கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, தேவராயபுரம், சுகம், ராஜா, மதுக்கரை பெரியசாமி, முருகேசன், பொள்ளாச்சி, எல்லப்பாளையம், பழனிசாமி, வெள்ளையங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரிஷ், ஹாரர் கேமோ இல்லைங்க, நல்ல கேம் தான். ஓகே, இவ்வளோ பேரும் பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தாயத்தில் அந்த மாதிரிலாம் விளையாட்டில் விளையாடுவோம் இல்லையா, பகடைக்காய் இல்லைன்னா டைஸ், அதுக்கு தான் வந்துட்டு 6 முகங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம மேக்கப்பே பண்ண முடியாது. அதே மாதிரி அதுக்கு கண்கள், நிறைய கண்கள் இருக்குது, ஆனால் அந்த கண்கள் வச்சுட்டு அது பார்க்கவும் முடியாது. பகடைக்காய் இல்லைன்னா டைஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் புதருக்கு போலாமா? கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் புதர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கேள்வி. இது என்ன கேள்விங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை வந்து ஒரு நாளில் யார்கிட்டலாம் எப்போ கேட்டாலுமே வெவ்வேறு வேறு பதில்கள் தான் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டிங்கனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் தான் சொல்லுவாங்க, ஆனால் அந்த பதில்கள் எல்லாமே சரியாக தான் இருக்கும். அப்படின்னா அந்த கேள்வி என்ன? ஒரு கேள்வி ஒரு நாளில் யாரிடம் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். எல்லாரும் வேறு வேறு பதில்கள் தான் சொல்லுவாங்க,

0: ஓகே, ஒரு நாளில் இந்த கேள்வியை யார்கிட்ட எப்போ கேட்டாலும் வெவ்வேறு பதில்கள் தான் கிடைக்கும். ஆனால் எல்லா பதிலுமே சரியான பதிலாக இருக்கும். அப்படின்னா அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக நான் கேட்டிருந்தேன். அதுக்கும் வந்து இந்த அப்படிங்க எங்களோட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க. எல்லப்பாளையம் பழனிச்சாமி, தென் பொன்முடி நாகமணி, கலைச்செல்வி செங்கப்பள்ளி, முருகேசன் பொள்ளாச்சி, ஆஹா எவ்வளோ விதவிதமாக கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, உங்கள் பேர் என்ன, ஓகே அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகும், ஆனால் எக்ஸாக்டான பதில் அது கிடையாது. ஹரிஹரன், ஜெயஸ்ரீ வடவள்ளி, உமா கணேஷ், சிறுமுகை, திருப்பூர் பாலா, சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர், ராமகிருஷ்ணன், கொழுமம் கொண்டான், கோலமனை ஆனந்தன், ஸ்ருதிகா, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், கோணமுலை செல்வராஜ், கனகஜோதி, புலுவபாளையம் ஆனந்தமுருகன், யுவா நிகமம், ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா ஆதி, நெபுல்லா யோகவர்ஷினி, மூர்த்தி, ஷண்முக கஞ்சம்பட்டி, ஷண்முக ஆனந்தம், சுதாகர் ஆதித்தன், சேரன் மாநகர், முகமது உசைன், மாதப்பூர், சுமதி கனகராஜ், தமிழ்நகர், பீடம்பள்ளி வாசுதேவன், வசந்தி சந்திரசேகர், கருவேலங்காடு, சாமிச்செட்டிப்பாளையம் விஎன் இளங்கோ, மலைகவுண்டன்பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, செல்வி பொள்ளாச்சி, ஓகே இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தவறவும் பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சீபு, சோமாஸ்கந்தமூர்த்தி, செல்வபுரம் சையத் ரசூல், குஹன் சிந்து, கோத்தகிரி சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, மணிநகரம் மதுரை, பாண்டியன் நகர் இந்திராணி, விஜயலட்சுமி அங்குசாமி, வெள்ளையங்காடு திருப்பூர், லல்லி திருப்பூர், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா சின்னவதம்பசேரி, சாமி செட்டிப்பாளையம், கவினிகா, கீர்த்தனா, சோனாஸ்ரீ பல்லடம், மகேந்திரன், ரம்யா மான்சிகா, மூலத்துறை, அமிர்த கணேசன், பீலமேடு. ஓகே, இவ்வளோ நேரத்தில் சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, டைம் எவ்வளோங்க ஆச்சு அப்படின்னு. நீங்கள் எத்தனை மணிக்கு யார்கிட்ட வேறு வேறு மாதிரி கேட்டிங்கன்னாலும் அதே பதில்கள், வேறு வேறு பதில்கள் தான் கிடைக்கும். ஆனால் அந்த டைம் வந்து இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா 4:54 அப்படிங்கிற பதில் சொல்லுவேன், அது சரியான பதிலாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அப்போ என்ன டைமோ அவங்க அந்த டைமை சொல்லுவாங்க. அதுதான் இந்த கேள்வி. கேள்வியை வந்து சூப்பராக டக்குன்னு புரிஞ்சிட்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பதில் சொன்னேன். எல்லா நேயர்களுக்கும் மனவந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னைக்கு கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களும் சூப்பரா சரியான பதில நிறைய நேயர்கள் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சொன்னீங்க. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதோ.
1: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகேயுள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்த

0: இந்தியாவின் துஷார் ஸ்வீர், மெய்ரபா லூவாங் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் அழுக்காராமை, குறள் எண் 163. அறநாக்கம் வேண்டாதான் என்பான், பிறநாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மணியும் ஆயாச்சு, RJ சாரு கேசினி கதை சொல்ல ரெடி ஆயாச்சு. நேர்களான நீங்களும் கதை கேட்க தயாரா இருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பு குட்டி குட்டி கதைகள் வழியா உலக பொதுமறைக்கான திருக்குறளை எடுத்து சொல்றதா இல்லீங்களா? அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையும் அதற்கான திருக்குறளும் என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒரு பாடலை கேட்டுட்டு நாம கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர சிவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாம். ஒரு ஊர்ல கால்பந்தாட்ட போட்டி நடந்துச்சு. அந்த போட்டிக்கு தலைமை ஏற்கிறதுக்காக அந்த ஊருடைய தலைவரை கூப்பிட்டிருந்தாங்க. அவருக்கு அந்த ஆட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு மதிப்புக்காக கூப்பிடப்பட்டிருந்தாரு. அவரும் அங்க நடந்த விளையாட்டை எல்லாம் பாத்துட்டு கடைசியா யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கி சொற்பொழிவாற்ற தொடங்கினாரு. ஒரே ஒரு பந்துக்காக இத்தனை பேர் எதுக்கு ரெண்டு அணியா பிரிஞ்சு நின்னு சண்டை போடுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்ல. இதுக்கு தலைமையேற்று பரிசளிக்கிறது என்ன சம்பிரதாயமோ அதுவும் எனக்கு புரியல. இருந்தாலும் ஒத்துக்கிட்ட அப்படிங்கறக்காகத்தான் நான் பரிசு குடுக்கறேன். ஆனா நான் நாளைக்கு என்னோட செலவிலேயே ஆளுக்கு ஒரு பந்தை வாங்கி தந்துடுறேன். தனித்தனியா ஒவ்வொருத்தரும் நாளையில இருந்து விளையாடுங்க. இனிமேலாவது பந்துக்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு அந்த தலைவர் சொற்பொழிவுல சொன்னாராம். அவருதான் தலைவராச்சே, அவருக்கு எதிரா யாருமே எதுவும் சொல்லல. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் பந்துகளை வாங்கி அந்த கால்பந்தாட்ட சங்கத்துக்கு அனுப்பி வச்சாரு. சரி, சங்கத்துக்கு ஒரு 50 பந்து வருதே அப்படிங்கிற மகிழ்ச்சியில அவங்களும் அவர்கிட்ட விளையாட்ட பத்தின உண்மைய விளக்கி சொல்லவே இல்லையா. அதுக்கு பதிலா அந்த ஊர் தலைவருடைய அறியாத தன்மையையும் பயனில்லாத அவங்களுடைய சொற்கள் அடங்கின சொற்பொழிவையும் கேட்டு எல்லாரும் கேலி செஞ்சாங்களாம். அந்த ஊர் தலைவர் பண்புடையவர் தான். ஆனா அவர் சொன்ன பயனில்லாத சொற்களால அவருக்கு இருந்த மதிப்பு மரியாதையும் கேலிக்குரியதா ஆயிருச்சு இல்லீங்களா. இதத்தான் திருக்குறள் சொல்லுது, சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின் அப்படின்னு. அதாவது பயனில்லாத சொற்களை நல்ல பண்புடையவங்க பேசினாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பெருமையையும் புகழையும் அப்பவே நீக்கிரும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய மதிப்பும் பெருமையும் போக கூடாது அப்படின்னா பயனில்லாத சொற்களை பேசக்கூடாதுன்னு தெரியுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைக்கு போலாம். ஒரு ஊர்ல ஒரு மிகச்சிறந்த மகான் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு தேர்ந்த கல்வி அறிவு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி பரிகாரம் கேட்டு பயனடைஞ்சாங்க. அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நாள் அந்த மகானை பாக்குறதுக்காக அவருடைய குடிசைக்கு போனாரு. முகமலர்ச்சியோட மகான் வரவேச்சாரு. செல்வந்தர் மகான் கிட்ட, ஐயா, எனக்கு லட்சக்கணக்குல செல்வம் இருக்கு, சுகபோக வசதிகளுக்கு பஞ்சமே இல்ல, அப்படி இருந்தும் ஒரு அமைதியான வாழ்க்கை எனக்கு அமையவே இல்ல, உங்களை மாதிரி சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழ எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. மகான் சிரிச்சுக்கிட்டே, அன்பரே, இனி உங்க வாழ்க்கையில மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதால ஒரு பயனும் நடக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா, இன்னும் 15 நாட்கள்ல நீங்க மரணம் அடைய போறீங்க அப்படின்னு சொன்னாராம். செல்வந்தர் திடுக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, மரணமா? இவ்வளவு குறைஞ்ச வயசுலயே நான் செத்துருவனா? மரண காலத்தை தள்ளி போட ஒரு வழியும் இல்லையா அப்படின்னு பதட்டத்தோட கேட்டாரு. அதுக்கு மகான், அன்பரே, மரணத்தை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? அதுல இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா? இதோ இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நானே உயிரோட இருப்பேனா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. அதுக்கு உறுதி எதுவும் இல்ல. மரணம் அப்படிங்கறது தூங்குறது மாதிரிதான், பிறப்பு அப்படிங்கறது விழிச்சு பாக்குறது மாதிரிதான் அப்படின்னு சொல்லி அன்போட தன்னுடைய கருத்தை சொல்லி அவரை அனுப்பி வச்சிட்டாரு மகான். செல்வந்தர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் 15 நாட்களுக்குள்ள இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற செய்திய சொல்லி பயங்கரமா அழறாரு. தான் இறந்து போறது உறுதி அப்படிங்கிற நிலை அவருக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய மனசுல அழுது முடிச்சதோ ஒரு ஆழ்ந்த அமைதி தோணுச்சு. இறந்து போறதுக்கு பயந்து என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு அந்த மரண பயம் சுத்தமா போயிருச்சு. தன்னோட திரண்ட செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாரு. எந்த நேரத்திலயும் மரணம் அப்படிங்கறது நிச்சயம் அப்படின்னு ஒருத்தங்களுடைய மனசுல இருந்துச்சு அப்படின்னா எந்த பாவமும் செய்ய தோணாது. நன்மை செய்யறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்ல. அது எப்பவுமே நம்ம தூங்கி எந்திரிக்கிறது மாதிரிதான். இந்த கருத்தை திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிங்கிற திருக்குறள்ல சொல்றாரு. அதாவது இறப்பு அப்படிங்கறது ஒருத்தருக்கு உறக்கம் வர்ற மாதிரி, பிறப்பு அப்படிங்கறது அந்த உறக்கம் நீங்கி நம்ம கண்ணு முழிச்சு பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரசெவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைய கேட்கலாம். ஒரு நாள் பல நூல்கள் கற்ற அறிவு நிரம்பின ஏழை ஒருத்தர் மிக ஆடம்பரமா உடையணிஞ்சு அரசவைக்குள்ள போனாரு. அரசர் பெருமானே, உங்ககிட்ட தனியா சில மணித்துளிகள் நான் பேசணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அரியணைய விட்டு இறங்கின அரசர் என்ன சொல்லணுமோ அத சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அரசரே, தினமுமே உங்ககிட்ட தனியா இது மாதிரி பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக ஒவ்வொரு நாளும் 100 பொற்காசுகள் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. விலை மதிப்பான அவருடைய ஆடைகளை பார்த்த அரசர், இவர்கிட்ட தனியா பேசுறதால நமக்கு என்ன இழப்பு ஏற்பட போகுது? அரண்மனைக்கு நாள்தோறும் 100 பொற்காசுகள் வேற கிடைக்குது, அதனால என்ன, பேசிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, தினமுமே உங்ககிட்ட நான் தனியா பேசுறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அடுத்த நாள் அரசவைக்கு வந்த அவரு அரசரோட பேசும்போது முன்னாடி இருந்த அமைச்சரை பரிதாபமா பார்த்தபடி அரசர்கிட்ட பேசினாரு. இத பார்த்ததும் அமைச்சருக்கு திக்குன்னு ஆயிருச்சு. தனியா அவரை கூப்பிட்டு, நீயும் அரசரும் என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு அமைச்சர் கேட்டாரா. தன்னுடைய திட்டம் வெற்றி அடைஞ்சதை நினைச்சு மகிழ்ந்த அவரு, நீங்க அரச கவிழ்க்க சதி செய்யறதா அரசர் சந்தேகப்படுறாரு,

நான் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு உங்களை பத்தி உயர்வா சொல்லி இருக்கேன். இத பத்தி இன்னும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மன்னர் எனக்கு சொல்லிருக்காரு. போற போக்க பார்த்தா உங்களுடைய தலை தப்புறது கடினம்தான் அப்படின்னு சொன்னாராம் அவரு. பயந்து போன அமைச்சர் 1000 பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்து, அரசருக்கு வேண்டிய நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு. அடுத்த நாள் படைத்தலைவரை பரிதாபமா பார்த்தபடி அரசர்கிட்ட பேசுறாரு அவரு. படைத்தலைவரும் 1000 பொற்காசுகளை கொடுத்து அரசருடைய கோபத்திலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் அவருக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்குது. 2 மாசம் இப்படியே போயிருச்சு. ஒரு நாள் அரசர், எப்படி உன்னால தினமும் 100 பொற்காசுகளை என்கிட்ட தர முடியுது அப்படின்னு அவரை பார்த்து கேக்குறாரு. நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அரசர்கிட்ட சொல்றாரு அவரு. அவரோட அறிவு கூர்மைய பாராட்டிய அரசர் அவரை தன்னுடைய அமைச்சர் ஆக்குனாராம். இந்த கதைக்கான திருக்குறள், பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். அதாவது நல்ல அறிஞர்களுடைய அவையில நல்ல பொருளை கேக்குறவங்க மனசுல பதியிற மாதிரி சொல்ல முடியாதவங்க, பல நூல்களை கச்சாலும் பயனில்லாதவங்க அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். இந்த கதையில வந்த ஏழை அறிஞர் அரசருக்கு உண்மையை புரிய வைக்க துணிச்சலா அரசரோட பேசியும் இறுதியில அமைச்சரான பயனையும் அடைஞ்சாரு. பல நூல்களை கற்றதுடைய பயன் இங்க அவருக்கு கை கொடுத்துச்சு. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைக்கு போலாம். மக்கள் மத்தியில புறாக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை பார்த்து தானும் அது மாதிரி மதிப்படைய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சான் ஒரு காக்கா. புறா மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் தனக்கும் கிடைக்கும், மக்கள் நல்ல உணவு கொடுத்து அன்போட பழகுவாங்க அப்படின்லாம் நினைச்ச காக்கா ஒரு நாள் அழிக்க முடியாத வெள்ளை சாயத்தை தன்னுடைய இறகுகள் மேல பூசிக்கிச்சான். வெள்ளை நிறமா மாறின அந்த காக்கா ஒரு வீட்டுல வளர்ந்து வரக்கூடிய புறாக்களோட போய் சேர்ந்துக்கிச்சு. புறாக்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி தன்னையே மாத்திக்கிட்டு புறாக்களோட புறாவா காகம் ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா வாழ்ந்து வந்துச்சான். இப்படியே தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிடலாம் அப்படின்னு அந்த காக்கா ரொம்பவே ஆசைப்பட்டுச்சான். ஒரு நாள் புறாக்கள் உற்சாகத்தோட பெருங்குரல் எடுத்து கொக்கரிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்களா. அத பார்த்து காக்காக்கும் தானும் அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஆசை வருது. புறாக்களை மாதிரி கொக்கரிக்க நினைச்சாலும் அதோட இயற்கையான குரலான கா கா அந்த ஒலிதான் வந்துச்சு. காக்கான்னு கத்துனா என்னாகும்? அந்த புறாக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே எல்லாம் சேர்ந்து அந்த காகத்தை கொத்தி அங்கிருந்து விரட்டிருச்சு. அவமானமும் வேதனையும் அடைஞ்ச அந்த காக்கா மறுபடியும் தன்னுடைய காக்கை இனத்துக்கிட்ட சேரதுக்காக போச்சு. ஆனா அங்கிருந்த காக்கைகள் எல்லாம் இத பார்த்து பயந்து ஒதுங்குச்சு. ஏன்னா இதுதான் வெள்ளை நிறத்துல இருக்கு இல்லையா, எவ்வளவோ

விளக்கி சொன்னாலும் அந்த காக்கைகள் அந்த காக்காவை நம்பவே இல்ல. உன்னோட குரல் என்னமோ எங்களை மாதிரிதான் இருக்கு, ஆனா உன்னுடைய நிறம் வந்து நீ காக்கா இல்ல அப்படிங்கறத எடுத்து காட்டுது. நீ எங்களுடைய எதிரியின பறவை மாதிரி இருக்க, அதனால நீ இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த காக்கைகளும் விரட்டி அடிச்சது. புறா கூடையும் சேர முடியாம, தன்னோட இனத்தாரோடையும் சேர முடியாம தனியா இருந்துச்சு அந்த காகம். இது ஒரு எடுத்துக்காட்டுதான். இந்த மாதிரி ஆசைப்பட்டு அப்படி அழலாம் இப்படி குவிக்கலாம் அப்படின்னு ஆர்வ கோளாறுல செய்யக்கூடிய தொழிலை விட்டு இயல்பான குணத்தை விட்டு அதுக்கப்புறம் திண்டாட்டம் அடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கதைக்கான திருக்குறள், உருப்பொத்தல் மக்களொப்பு என்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அதாவது உடம்பால ஒத்துருக்கிறது மக்களோட ஒப்புமை இல்ல, பொருந்தத்தக்க பண்பால ஒத்துருக்கிறது தான் கொள்ளத்தக்க ஒப்புமை அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். எல்லாருமே மனுஷங்க தான். எப்படி உடம்பால பெற்றிருக்க கூடிய உருவ அமைப்பால எல்லாருமே மனிதர்களா தான் கருதப்படுறாங்க, காணப்படுறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே குணம் ஒரே உள்ளத்தை கொண்டவர்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் அவங்க அவங்களுடைய பண்பால வேறுபட்டு வெவ்வேறு மனிதர்களா காட்சி தராங்க அப்படிங்கறது தான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்ப ஒரு கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். ஐப்பசி கார்த்திக அட்டமழை பெஞ்சு ஓஞ்சுது. அடுத்து மார்கழியில ஓணாங்கடி ஒண்ணு முளைச்ச வேகத்துல பக்கத்துல இருந்த பனைமரத்து மேல பச்சி படர்ந்து வளைஞ்சு வளைஞ்சு மேல போய் ஓங்கி படர்ந்துச்சு. தை மாசத்துல பனைமரத்து மட்டைகளையும் ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் வளைஞ்சு வளைஞ்சு தொங்குச்சு. அப்போ பனைமரத்தை பார்த்து, ஹே பனைமரமே, 25 வருஷமா நீ என்ன வளர்ந்துருக்க, என்ன பாரு, 25 நாள்லயே உனக்கு மேலயே நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எக்காலம் விட்டுச்சான். ஓணாங்கொடியுடைய செருக்க பார்த்த பனைமரம் எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ள சிரிச்சுட்டு சும்மா இருந்துருச்சான். அடுத்து வந்த பங்குனி சித்திரை மாதங்கள்ல ஓணாங்குடி வாடி போய் தலை சாஞ்சு கீழே விழ தொடங்குச்சு. கடைசியில பனைமரத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாம

அடுத்து வந்த பங்குனி சித்திரை மாதங்கள்ல ஓணாங்குடி வாடி போய் தலை சாஞ்சு கீழே விழ தொடங்குச்சு. கடைசியில பனைமரத்தை நிமிர்ந்து கூட பாக்க முடியாம இருந்த இடம் தெரியாம அந்த ஓணாங்குடி அழிஞ்சே போச்சு. இத பத்தி கொஞ்சமும் கவலை இல்லாம முன்னாடி மாதிரியே நிமிர்ந்து நின்னுட்டு இருந்துச்சா அந்த பனைமரம். இந்த கதைக்கான திருக்குறள், காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு. அதாவது அடக்கத்தை உறுதி பொருளா கொண்டு போற்றி காக்கணும், அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்களுக்கு இல்லை அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். அடக்கம் உடையவங்க நிறை குடம் மாதிரி, அடக்கம் இல்லாதவங்க துள்ளி குதிக்கக்கூடிய குறை குடம் மாதிரி. குறை குடம் என்னாகும், குறை குடம் பூத்தாடும். அந்த மாதிரிதான் இந்த கதையிலயும் நடந்துச்சு. இந்த மாதிரி நாம இருக்க கூடாதுங்கறதா இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டோம். கதைகள் மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கத்துத்தர உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும், இந்த கதையும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் RJ சாரு கேசினி தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ஓடு.

0: ஹெல்த் எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு நாலு டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளை இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக்குள்ள போட்டிருக்கேன், குறுமுளகாத்தெல்லாம் சொல்லி போட்டு தெரிசிரியா செடி ஃபுல்லா நட்டிருக்கிறேன்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன்மாலை பொழுது. இனி கேட்கலாம் திரையில் பக்தி இசை. திரையில் பக்தி இசை தரும் முதல் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. தொடரும் பாடல் எங்க வீட்டு வேலன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரையில் பக்தி இசை. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊரும் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி 6 பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8:05 இதம் ரதம், 9:15 மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள்.

0: இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல். காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமை விளைக, 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர், 7:30 கோடைக்காலத்தில் வெயில் மற்றும் அனல் இவற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கொஞ்சம் கிளி இடம்பெறும். காலை 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் தொடரும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், 11:02 இன்றைய நேர், 11:30 வண்ணப்புகள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, 4 மணிக்கடிகை நவிலும் வாழ்வியல் சிந்தனைகள் உரை வழங்குகிறார் ஆ சுமதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் சிங்கப்பெண்ணை இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். மாலை 3:20 டீ டைம், 4 மணிக்கு கெட் செட் கோ தி கேம் ஷோ, மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். 6 மணிக்கு பொன்மாலை பொழுது, 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8:05 இதமிருதம், 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும் அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும் இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும் இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை

0: உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுவான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்து

0: இன்று இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மொகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: 6:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன் மாலை பொழுது.

ரசித்த பாடல் குமார விஜயம் திரைப்படத்திற்காக ஜி தேவராஜன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடியது. இனி கேட்கலாம் இன்றைய வானிலை பற்றிய தகவல்கள். இன்று கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியது. திருப்பூரில் 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். சேலத்தில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. பாலக்காட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். ஊட்டியில் 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. இன்றைய வானிலை பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடரும் பாடல் இதோ.

ரசித்த பாடல் ஷங்கர் சலீம் சைமன் திரைப்படத்திலிருந்து, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர் எஸ் புரம், குமாரசுவாமி லேக், சாய்பாபா காலனியில பாலம் கட்டிட்டு இருக்க இடம், செல்வபுரம், ஜிடி நாயுடு பாலம், உக்கடம், டவுன் ஹால், காந்திபுரம், கணபதி, துடியலூர், குறிச்சி, குனியமுத்தூர், அப்புறம் புரூக்ஃபீல்ட் ஸ்மால் இருக்க ரோடு, இது எல்லாத்துலேயுமே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால இந்த பக்கம் போறவங்க வேற வழியை பிளான் பண்ணிக்கோங்க. தொடரும் பாடல்

ரசித்த பாடல் எச்சில் இரவுகள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வல்லபன். பொன்மாலை பொழுதில் தொடரும் பாடல் இதோ.

பொன்மாலை பொழுதில் தொடரும் பாடல் இதயத்தில் ஓரிடம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
5: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்ட பாடல் நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் புலமைப்பத்தன், பாடியோர் மலேசிய வாசுதேவன், எஸ்பி பாலசுப்ரமணியம். நேயர்களே, நாளை காலை 7:30 கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள்.

கேட்ட அந்த பாடல் ரங்கராட்டினம் திரைப்படத்திலிருந்து இசை வி குமார், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேயர்களே, நாளை மாலை 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி 103 FM நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல். செய்திகளை தொடர்ந்து ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இணையலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு

0: வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390-ல் இருந்து 825ஆக உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டபோதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1,500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன.

0: சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேரம் 7:25:49. ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,812 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,669 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,680 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,819 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி 15,102 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் குறைந்தபட்ச விலையாக 11,369 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,680 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும் 10,819 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,819 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,019 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,699 ரூபாய்க்கும் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 11,019 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 14,709 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,269 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,377 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,599 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு மல்லிகை அதிகபட்சமாக 500 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 320 ரூபாய்க்கும், முல்லை குறைந்தபட்சமாக 112 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 140 ரூபாய்க்கும், காக்டா 350 ரூபாய்க்கும், செண்டு குறைந்தபட்சமாக 5 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 90 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை குறைந்த

குறைந்தபட்சமாக 50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 160 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 520 ரூபாய்க்கும், அரளி 210 ரூபாய்க்கும், துளசி 40 ரூபாய்க்கும், செவ்வந்தி 240 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. இன்று சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ படி 1 குறைந்தபட்சமாக 80 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 125 ரூபாய்க்கும், முல்லை படி 1 குறைந்தபட்சமாக 28 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 35 ரூபாய்க்கும், காக்கடா படி 1 70 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை படி 1 100 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. இன்றைய சம்பங்கி விலை நிலவரம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் 25 ரூபாய்க்கும், நிலக்கோட்டையில் 10 ரூபாய்க்கும், சேலத்தில் 20 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை முதல் வறண்ட வானிலையும், நாளை மறுநாள் முதல் 17/5/2026 வரை 4 மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை: நாளை முதல் 15/5/2026 வரை இடி, மின்னல் மற்றும் சுழற்காற்றுக்கு வாய்ப்புள்ளது. 16/17/5/2026 அன்று வானிலை முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். வணக்கம் நேயர்களே, சென்ற நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையத்துல பரண்மேல் ஆடு வளர்ப்பு குறித்தும் அதைத் தொடர்ந்து கோழி வளர்ப்பு குறித்தும் நம்மிடையே பகிர்ந்துகிட்டாரு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஊடு பயிரோட இன்றியமையாமையை பத்தி அவரோட அனுபவ கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
1: பேர் சே சதாசிவம். நாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு பொள்ளாச்சி தாலுக்கு ஆறு பொன்னாவரம் கிராமம். இதுதான் எங்களுடைய இருப்பிடம். இது இங்கே தான் வீடு, எல்லாமே இது இல்லாமல் இருக்குது.
2: இதே தான் சார் பண்ணியை பற்றி சொன்னாங்க. ஒரு கன்னாடி மருத்துவர் சொன்னார், இருக்கையிலே ரொம்ப சுத்தமான மிருகம் அதுவும். அது கண்ட இடத்துல அதனுடைய கழிவுலாம் போடாது. பார்க்கலாம் கண்ட இடத்துல கழிவு போடாது, ரொம்ப சுத்தமான மிருகம். ஆனால் மக்களுக்கு பண்ணியா அப்படின்னா ஒரு அறிவறுப்பாக இருக்குது.
1: காரணம் என்னன்னாங்க சார், அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னியோட உணவு தான் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க. அங்கே அவங்களுடைய தட்பவெப்பநிலைக்கு அது வேணும். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பண்ணி பண்ணை வந்து 2000 மணி இருந்தாலும் 3 பேர் இந்த அந்த பண்ணையை நடத்திடுவான். அங்கே வந்து நம்ம மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வேஸ்ட்லாம் போடல, கான்சன்ட்ரேட் ஃபீடு தான் போடுறாங்க.
2: ஓ, அதுக்கு உண்டான ஃபீடே போடுறாங்க.
1: ஆமாம் சார், அவங்க வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பன்னிப்பண்ணை வெக்கிலேயே அவனுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குற விதமே என்ன சொல்கிறேன்னா,
2: ஹோட்டல் பிடிச்சி
1: நீ ஹோட்டலில் போய் பிடிச்சிக்கோங்க,
2: காலேஜ் ஹாஸ்டல் பிடிச்சிக்கோ.
1: அப்போ அவனால் அது செய்ய முடியுமானா, ஒரு காலேஜில் படிச்சுட்டோ ஒரு ஐடியில் படித்து போட்டு வரவன் வந்து அந்த வேஸ்ட் எடுக்க அவனால் போக முடியுமானா, போக முடியாது கரெக்டுங்களா. ஸோ அப்போ என்னென்னா அவன் அந்த கான்சன்ட்ரேட் ஃபீட் போடுற மாதிரி இருந்து அந்த ஷெட்டோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவனுக்கு தாராளம் வேணும்.
2: சார், இப்போது ஆடு பார்த்தோம், கோழி வளர்த்துறீங்க, வான்கோழி சவுண்டு கேட்குது,
1: அது சும்மா பிரியதுக்கு
2: பிரியதுக்கு
1: பிரியதுக்கு.
2: பண்ணி வளர்த்துறேன்னு சொன்னீங்க, அது எப்படி சார்?
1: சார், நம்ம தோட்டத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு.
2: ஓஹோ,
1: வெள்ளை பண்ணி போட்டிருக்காரு.
2: ஓ,
1: நான் அது போய் பார்ப்பேன்.
2: ஓ, சரி சரி சார், நீங்கள் நேரடியாக ஈடுபாடு இல்லாட்டையும்.
1: எனக்கு அது ஈடுபாடு இல்லை சார், அதனால் மாடு இருக்குது. அம்மா அம்மா வந்து இன்றைக்கும் 3-4 மாடு இருக்குங்க. அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு ஆகியாச்சுங்க. இன்றைக்கும் நான் 4 மணி 4:30 எந்திரிச்சு வந்து அந்த மாட்டுக்கு பால் காரர் வந்துடுவாங்க, அவங்க கறந்து வச்சுட்டு

0: வீட்டில் வந்து படுப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாடு ஒரு சொட்டு மழை பெய்ஞ்சதுனே எங்கள் அம்மா தூக்கம் தொட்டு போட எந்திச்சு வந்து அந்த மாட்டை பிடிச்சி உள்ள கட்டினா தான் எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வரும்.
1: மாடு நிலங்க கூடாது,
0: ரெண்டு மாடு இருந்தாலும் அந்த ரெண்டு மாடு இருக்கணும். அது எதுக்காக சொல்லுவேன்னா சார், அவங்களுக்கு அதன் மேலே இருக்கிற பற்று
1: இல்லை ஈடுபாடு பற்று தான், அதெல்லாம் அவங்களுடைய இதிலே ஊறி போச்சு.
0: அதே தான் சார், இந்த பற்றுங்கிறது வந்து நம்மளும் வந்து எந்த தொழில் மேலே இந்த பற்றை வச்சாலும் ஜெயிக்கும். இப்போ எங்கள் அம்மாவோட பற்று மாட்டு மேலேங்கிறத தாண்டி அந்த தொழில் மேலே அவங்க வச்சுருக்க பற்று.
1: சொல்லுவாங்க சார் ஆங்கிலத்தில், வென் லவ் அண்ட் ஸ்கில் ஒர்க் டுகெதர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ மிராக்கிள். அதனுடைய ஈடுபாடும் அதனுடைய ஸ்கில் செட் இருந்தால் நீங்கள் அங்கே ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
1: அப்படி தான் அங்கே மிராக்கிள் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இன்வால்மெண்ட் வேணும் சார். அதாவது நம்மளை வந்து நாலு பேர் என்ன சொல்கிறான்னு பற்றி கவலைப்படாதீங்க. பொய் பேசுனா தப்பு, ஏமாத்துனா தப்பு, திருடுனா தப்பு, இந்த மூணும் இல்லை. நம்ம தொழில் செய்கிறோம், நம்ம ஏன் அடுத்தவங்களை பற்றி கவலை பண்ணோம்? யாரும் வந்து இன்றைக்கி ஒரு ரூபா நூறுரூவா கேட்டு போகிற பத்து ரூபா கேளுங்க, நண்பனாக இருந்தாலும் திரும்பி போயிடுவான். ஏன் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம ஒழுங்காக செய்யலாமே,
1: நம்மளால் முடிஞ்சது செய்யலாம்,
0: கரெக்டாக செய்யலாம் சார். கரெக்டாக செய்யுங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னு வைங்க, அங்கே வந்து நம்ம ஒழுங்காக பார்க்காம பராமரிக்காமல் வச்சுருப்போம், ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே அடுத்த நாள் கழிவு போர்க்குடி பிடிச்சிட்டு நேராக போய் அவங்கள போய் தொந்தரவு பண்ணுவோம். இது அதனால அவங்கள நம்ம போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம தொழில் ஒழுங்காக பண்ணால், நான் சொல்கிறேன் சார், ஒரு நான் ரெண்டு ஏக்கரை பப்பாளி ஒழுங்காக போட்டு உட்காந்தான்னா அவனுக்கு வேணுங்க வேணுங்க வருவான் சார். நான் எனக்கு தெரிஞ்ச வருவான்
1: அனுபவத்தில்
0: இருக்குது, பாக்கு போட்டிருக்கேன், நல்ல வருமானம் எனக்கு வருது. நான் அதை ஃபிகராக சொல்ல விரும்பல,
1: வேணாம் வேணாம்,
0: ஏன்னா நான் பர்சனலாக சொல்லிடுவேன்,
1: தப்பு இல்லை. ஏன்னா விவசாயத்தினால விவசாயத்தில் வருமானம்
0: அருமையான ரெவன்யூ வருது சார். நான் போட்டிருக்கேன் ஒரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எனக்கு ஒரு 3500 முறை பாக்கு போட்டிருக்கு சார்.
1: ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு ஆள் அம்ப வச்சு பாடுபட்டு இந்த வரியெல்லாம் கட்டி ஆடிட்லாம் பண்ணி அவ்வளோ சிரமப்படுறதுக்கு,
0: அப்போ நான் போட்ட கணக்கு அதை ஏக்கராக்கு நான் 5 லட்சம் போட்டிருக்கேன் இல்லையா, ஏன் அச்சீவ் பண்ண முடியாது? அச்சீவ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரே கிராப்பை டிபெண்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஒரு கிராப் தான் செய்வேன், அதில் வந்து எங்கள் அப்பா வச்சு கொடுத்துட்டு போன மரத்தை தான் நான் வச்சுட்ருப்பேன். நோ,
1: அதாவது ஒரு இன்னோவேஷன் வேணும்,
0: வேணும்
1: முன்னேற்ற பாதையில் நம்ம யோசனை பண்ணணும்.
0: எத்தனையோ வந்தாச்சுங்க சார். அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து ஒரு இளநி வந்து 4 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இன்றைக்கி இளநி 45 ரூபாய்க்கு தோட்டத்தில் வெட்டுறான்,
1: வெளியில் 60 ரூபாய்க்கு விற்கிறான்.
0: அப்போ 45 ரூபாய்க்கு வெட்டுறான்னா நீங்கள் அதுக்கு தகுந்த கிராப்பை பிளான்டேஷன் பண்ணுங்கள். ஒன்று, மறுபடியும் 45 ரூபாய்க்கு பண்ணுறான்னு மட்டும் ஆசைப்படக்கூடாது. அந்த 45 ரூபாய்க்கு அது வெட்டுறானா அந்த காய்க்கு என்ன தேவையான உணவோ அது கொடுக்கணும், அது மரத்துக்கு உணவை கொடுக்கணும்,
1: அது திருச்சியாக வரணும், காய் வரணும்.
0: அதை நம்ம அதை செய்ய மாட்டோம்,
1: சும்மா 45 ரூபா வந்துடுமா,
0: 45 ரூபா நல்ல வருமானம் எல்லாம் விவசாயத்தில் இருக்குங்க சார். நான் இப்போவும் சொல்லுவேன், விவசாயத்தில் எல்லாம் விவசாயத்தை யாரும் நான் என்னோட சொந்த பந்தத்துலேயே யாராச்சும் ஒரு கல்யாணத்துக்கே போயிருந்தாலும் உட்காந்துருந்தாலும் விவசாயத்தை மோசம்னு சொன்னாங்கன்னா நான் ரவுண்டு கட்டிக்கு வந்துடுவேன். 10 பேருக்கு நடுவில் நான் ஒத்தையால் பேசிகிட்டு இருப்பேன். எப்படி மோசம்னு சொல்கிறேன் சொல்லு, பதில் சொல்லு எனக்கு, எப்படின்னு சொல்லு எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஒழுங்காக பார்க்காம ஏன் அந்த பூமியை தப்பு சொல்கிறேன்?
1: நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒழுங்காக பார்த்து தானே பண்ணலையா
0: சார். அன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து குழந்தைக்கு வந்து 5 குழந்தைக வச்சு விவசாயம் பண்ணி 5 குழந்தைக்கு சாப்பாடு போட்டு அந்த 5 குழந்தையும் பெரிய மனுஷனாக்கி அவங்க வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறது ஒவ்வொருத்தரும் 1 குழந்தை 2 குழந்தை, ஆனால் 40 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுக்கிட்டு எனக்கு விவசாயம் செய்யலைன்னு சொன்னால் யாருக்கிட்ட தப்பு இருக்குது? நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது.
1: அதாவது அந்தந்த சீசன்ல அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கிராப் போட்டுக்கணும்.
0: இப்போ ட்ரை லேண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்க. இப்போ என்னோட தோட்டத்தில் சார் எனக்கு வந்து ஒரு இப்போ இது 2024 இல்லைங்களா, 17 மிகப்பெரிய ஒரு ட்ராட் வந்தது கேட்டுங்களா, 7 வருஷம் 8 வருஷம் மிகப்பெரிய ட்ராட் வந்தது சார். அப்போ அந்த ட்ராட் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் ஒரு பாடம் எடுத்தேன் சார். அந்த டைமில் ஒரு பாடம் எப்படி பாடம் எடுத்தேன்னா, ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ஜேசிபி வர சொல்லி சார், ஒவ்வொரு தென்னை மரத்துலையும் 4 அடி தள்ளி, ஒவ்வொரு தென்னை மரத்துக்குமே குழி, ஒவ்வொரு மரத்துக்கடியிலையுமே ஒரு 6 அடி நீளம் 4 அடி ஆழம் எடுத்து ஒவ்வொரு மரத்துலேயும் குழி எடுத்தேன். அந்த குழி எடுத்து சார் அன்றைக்கி நான் காப்பாற்றுறக்கு, இந்த மரத்தை காப்பாற்றுறக்கு என்ன வாடுபட்டேன் எனக்கு சொல்கிறக்கா இது சொல்கிறேன். அது எல்லாம் மரத்தில் வந்த மட்டை உலையெல்லாம் வெட்டி வெட்டி சென்ட்ரல் அந்த குழி குழியை போட்டு தண்ணி ஃபுல்லாக அந்த குழிக்குள் விட்டுருவேன்.
1: மரத்துக்கு பாய்ச்சல குழி கொடுத்து
0: குழிக்கு விட்டேன். அப்போ என்னென்னா அந்த குழியோட உள்ள சுதோஷணம் வந்து குழிங்க வந்துட்டு இருந்தது மரங்க. இன்றைக்கி வருஷம் 2024 25 வருஷம் இல்லைங்களா, இன்னும் அந்த குழி நிறைய மாட்டேங்குது மட்டை, ஏன்னா அதுக்குள்ளே பாக்டீரியாஸ் போய் போய் தின்னுக்கிட்டே இருக்குது, மக்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் தண்ணி அதுக்குள்ளே விட்டுட்டுருக்கேன்.
1: அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஆனால் ஒரு பக்கம் தான் எடுத்துருக்கீங்க?
0: நான் ஒரு பக்கம் தான் சார். ஆனால் நான் ட்ரிப் லைன் வந்து 2 பக்கம் போட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு இருந்த சொன்னால் ஒரு லைன் தான் நான் ட்ரிப் லைன் எடுக்க முடியும், ஏன்னா தண்ணி வாங்கி ஊற்றுனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா சார், இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தரிசன மேம்பாட்டில் ஒரு டைம் செக்ரட்டரி இருந்தேன். அன்னைக்கு வந்து அந்தோட நீரினோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சேன். ஆனால் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு மழை பெஞ்சா என்னோடய ஏரியாவில் வந்து தண்ணி

0: வந்து வர்றதுக்கு உண்டான அருமையான சோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் வியோட்டு போய் மேப் எடுத்துங்க, எங்களோட வில்லேஜ் மேப் எடுத்து ஓட எங்கே போகுதுன்னு பார்த்தேன்,
1: வாட்டர் ஷெட் பிளான்
0: எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தேன். பார்த்தா நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே இருக்குது, அது வழித்தனமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க.
1: ஓ, ஓட இல்லாமல் இருக்குது.
0: ஆமாம்,
1: இருந்த ஓட மூடிடுச்சு,
0: வளர்த்து வழித்தனமாக அதை வண்டித்தனமாக வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் நான் போய் என்ன பண்ணேன், இது இப்போ தண்ணி வர இடமாச்சே அப்படின்னு சொல்லிங்க, ஹிட்டாச்சி கொண்டு வர சொல்லிங்க, அந்த வாட்டர் ஷெட்டில் அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை வாங்கி நானே கூட இருந்து ஹிட்டாச்சி வச்சு குழி எடுக்கிறேன். குழி எடுக்கல, எனக்கு எதிர்ப்புகள் எனக்கு மேலே ஜாஸ்தி, எல்லாருமே எதிர்ப்புகள் ஜாஸ்தி, இது எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பண்ணுறனியே அப்படின்னாங்க. எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் இந்த ஃபண்டுக்கு உண்டான அளவுக்கு எடுக்கிறேன், என்னால் அவ்வளோ தூரத்துக்கு என்னால் ரீச் பண்ண முடியாது, பட் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கை எடுத்து நான் எடுத்தேன் சார். நம்ப மாட்டேங்க, நான் எனக்கு உண்மையிலே வந்து அதிசயம்னா அதிசயம் தான் சார். எடுத்து ஒரு 10 நாள் சார், ஒரு கார்த்திகை மாதம் பேஞ்ச மழை, அந்த ரோட்டில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லேஅவுட் இருக்குது, அந்த லேஅவுட்லேருந்து வந்த தண்ணி அத்தனை வந்துங்க, காலையில் போய் பார்க்குறேன் அதை எடுத்து வச்ச குழி அத்தனை நேரம் குழினா கிட்டத்தட்ட நான் 20 அடி குழி எடுத்துருந்தேன், அந்த 20 அடி குழி நிறைஞ்சு கிடந்ததுங்க, அந்த நீளத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சார் அந்த அந்த அதுக்கு அதுக்கப்புறம் மக்களுக்கும் அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது இந்த அன்னைக்கு நான் பண்ணது கரெக்டுன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த தடுப்பணை கட்ட ஆரம்பித்தாங்க, ஒவ்வொருத்தரும் கட்டினாங்க சார். இன்றைக்கி நீங்கள் போங்க, கிணறு வந்து போரே ஓட கிடையாது, 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு எங்களுதில், கிணறு தண்ணி எங்கே நிற்குதுன்னு
1: பாருங்க. ஒரு சின்ன வேலை பண்ணுது
0: அன்றைக்கு பண்ணது, அது பிடிச்சிட்டாங்க எல்லோரும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் ஷெட்டை கட்டி கட்டி கட்டி கட்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே வந்து சார் போர் ஓடுறதே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, எல்லாம் தண்ணி வந்து கிரவுண்டில் ஓட்ட மேலே வந்துருச்சு, இல்லைன்னா இந்த தண்ணி அத்தனையும் போய் ஓட பள்ளத்தில் போய் போயிருக்கும்,
1: வேறு கடல் தான் போகும்.
0: நான் கேட்ச்மெண்ட்டாக பிடிச்சி வச்சேன், ஸோ அதோட பலன். அதே மாதிரி இன்னொரு தோட்டத்துலையும் அதே மாதிரி தான் சார், நான் வந்து ஊர் தண்ணி எல்லாம் நம்ம தோட்டத்துக்குள்ள வர மாதிரி பண்ணி என் தோட்டத்துக்குள்ள பண்ணக்கொட்டையை ஒன்று கட்டினேன். என் தோட்டம் தான் மேல், எனக்கு கீழே தான் ஊர்பட்ட தோட்டம் இருக்குது, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லனு. ஒரு 75 அடி நீளம், 30 அடி அகலம், 25 அடி ஆழம் போட்டு கிட்டாச்சு விட்டு நானே தூண்டி ஊர் தண்ணியெல்லாம் வந்ததுன்னா அத்தனை என் தோட்டத்தில் வந்து அந்த குளிர் தான் நிற்கும். சென்னை கிரவுண்ட் லெவல் வாட்டர் மேலே நிற்குது,
1: உங்களுக்கு மேடாக இருக்கனால கீழே இருக்கிற
0: சார், இந்த தண்ணி யாரும் பிடிச்சி வைக்க முடியாதுங்க சார், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கே ஏன் தண்ணி கிடைக்குமா கிடைக்காது அப்படிலாம் நம்பக்கூடாது, நான் என்ற வேலைக்கு செய்கிறேன், என்னை பார்த்து நம்ம 10 பேர் செய்யுங்க, யாருக்கு வேணால் கிடைக்கட்டும், அதான் பட்டு கிரவுண்ட் லெவல் வாட்டர் ஏறும் இல்லை, ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை, என் கடமையை நான் செஞ்சேன். இன்றைக்கி எல்லாருக்குமே தண்ணி நிற்கிது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, நீங்க ரோட்டோரத்துலையும் கூட தண்ணி தேக்கலாம்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஒரு சிஎம் சொல்லியிருந்தாங்க. அதையே நான் கையில் எடுத்துட்டு என் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பக்கம் சார் நான் கை காசு செலவு பண்ணி ஜேசிபி வர சொல்லி ரோட்டோரத்தில் எல்லாம் அந்த மழை தண்ணி எடுத்து செக் செக்காக கட்டுப்பிடிக்கணும்,
2: வாணி எடுக்கிறது,
1: வாணி எடுத்து செக் செக்காக நிறுத்தினேன். அன்றைக்கி எல்லாரும் பார்த்துட்டு போனவங்களாம் சொன்னால் அதுக்கப்புறம் தண்ணி அந்த ரோட்டில் வந்து அப்பெல்லாம் நிற்கிறத பார்த்து எல்லோரும் சொன்னாங்க கரெக்ட், நீங்கள் பண்ணது கரெக்டாக.
2: நீங்கள் ஒரு முன்னோடி
1: சார், தண்ணி வேணும் சார், தண்ணி இல்லாப்ப எத்தனை பாடுபட்டோம்,
2: கிடைக்கிற தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் போய் காசு கொடுத்துவாங்கன்னா அதனுடைய கஷ்டம் எவ்வளோ தெரியும், கிடைக்கணுமே அந்த நேரத்தில்
1: சார். மழை பார்த்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெஞ்சா வேண்டாங்க வேண்டாங்க தண்ணி வந்துடும்,
2: போதும்
1: போதும் பிடிச்சி வைக்க தெரியணும்.
2: ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்
1: ஹார்வெஸ்ட் தெரியணும்.
2: பண்ணை குட்டி ஒரு முறை, ட்ரென்ச் எடுக்கிறது ஒரு முறை, அப்புறம் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்
1: மேனேஜ்மெண்ட் நீங்கள் போட்டு பாருங்க. ஏன் பண்ண முடியாது,
2: இப்போ இஸ்ரேலில் பண்ணுறாங்களே, பாலைவனத்தில் பண்ணுறாங்க,
1: பாலைவனத்தில் அவங்க பண்ணலீங்களா சார், அங்கே ஆப்பிள் விளையுதுங்கிறான். ஏன் நம்ம தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டை போல ஒரு ஒரு அல்லா சீதோஷணம் உள்ள ஒரு இது எந்த இது சார் இந்தியாவில் போகிற வேறு சார்,
2: இந்தளவுக்கு வெயிலோ இந்தளவுக்கு சூரிய வெளிச்சமோ எங்கேயுமே கிடையாது
1: சார். நம்ம ஒரு விஷயம் நான் பண்ணுங்க, நம்ம விவசாயிட்ட ஒரு பெரிய தப்பு என்னென்னா சார், நான் காட்டை சுத்தமாக வச்சுக்கிறேங்க பேரில் காட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சிடறோம், அது தப்பு. கொஞ்சமாவது வந்து டைரக்ட் சன்லைட் உள்ளே போகாமல் கொஞ்சமாவது அந்த மூடாக்கில் உயிர் மூடாக்கு லைட்டாக இருக்கணும், அதுக்கு நம்ம தான் உருவாக்கணும்.
2: இப்போ அதுக்கு தான் இப்போ ஊடு பயிரெலாம் போடலாங்கிறாங்களே, நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு போடுங்கங்கிறாங்க. இப்போ ஒரு விஞ்ஞானி சொல்கிறார், ஆந்திராவில் கண்ணு கட்டின தூரம் தென்னந்தோப்பில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம், மஞ்சள் போடலாம்.
1: மஞ்சள் நம்ம ஏரியாவில் எப்படி வருதுங்கிறது சார், எனக்கு அது நான் இல்லை நான் தான் திருப்பி சொன்னேன், அவங்க செஞ்சாங்க இருக்கா நான் செய்ய விரும்பலை
2: ட்ரையல் பார்க்கலாம்.
1: நீங்கள் வந்து நீங்கள் நம்ம ஏரியாவுக்கு என்னன்னு யோசிங்க. இப்போ பாருங்கள், என்னோடய காட்டுக்குள்ளே போங்க, தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்குள்ளே போட்டிருக்கேன், குறுமுளகத்துலாம் சொல்லி போட்டு இந்த செடி கிளரிசீடியா செடி ஃபுல்லாக நட்டிக்கிறேன்.
2: இப்போ இந்த கிளரிசீடியா வந்து உங்களுக்கு தீவனத்துக்கு ஆகிக்குமே,
1: தீவனத்துக்கு சாப்பிடும், நான் ரொம்ப போடுறது
2: விஷத்தன்மை எடுத்துட்டு கொஞ்சமாக போடலாம்,
1: கொஞ்சமாக போடலாம் போட்டிருக்கேன். அதுவும் இப்போ காட்டுக்குள்ளே பாருங்க, மைக்ரோ கிளைமேட் மாறிட்டு இருக்குது. இது வந்து நம்ம தான் சார் ஒரு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம உணரணும், விவசாயிங்கிறது உணரணும் சார். நீங்கள் ஒரு அதான் சொல்லலை, காலையில் ஆட்டு

0: பண்ணையில் போய் ஆட்டை பார்த்து உணரணும், செடியை பார்த்து உணரணும். இந்த செடிக்கு ஏதோ டெஃபிஷியன்சி வந்துருச்சு, பற்றாக்குறை தெரியுது, அது நம்ம உணரணும்.
1: டெய்லி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். தெரியும், நான் வந்து புதுசாக பார்க்கணும், எனக்கு ஒன்றும் தெரியாது.
0: புரியவே புரியாது. அந்த குருத்து அந்த கொழுந்து மேலே வரையிலேயே அது ஏனோ அந்த கொழுந்து சுணக்கமாக வருதுங்க நம்ம உணரணும்.
1: தடுமாறி வர்றப்ப
0: தெரிஞ்சுக்கணும்,
1: அது வேகத்தில் வரணும்.
0: அந்த வெஜிடேரியன் க்ரோத் ஏன்னா வரல, வெஜிடேரியன் க்ரோத் வரலைன்னா சார் அதுக்கு இலை தான் உணவு, அதை உணவு எடுத்து கொடுக்க முடியும். அந்த இலை நல்லா ஊக்கமாக வரலைன்னா எப்படி காய் ஊக்கமாக வரும்?
1: அது ஏதோ ஒரு பற்றாக்குறை,
0: பற்றாக்குறை அடிக்குது.
1: அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு இடம் தெரிஞ்சுட்டு அது நம்ம ரெக்கார்ட்ஸில் வந்துடுது. இப்போ நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா
0: சார்? எனக்கு
1: இதில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆடாக இருந்தாலுமே இந்த ஆடு இன்னைக்கு வாங்கணும், இதுக்கு எவ்வளோ தீவனம் கொடுத்து இத்தனை வயசில் இத்தனை குட்டி போட்டுச்சு.
0: ஆமாம்,
1: மெயினாக அந்த
0: ரெக்கார்ட்ஸ்
1: டாக்குமெண்டேஷன்
0: அது வந்து நீங்கள் சொல்றது கரெக்ட் தாங்க சார். கண்டிப்பாக இப்போ நான் வந்து நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு ஒரு 20 ஆடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 20 ஆடுன்னா என்னோட மெமரியில் அது இருக்கணும். இப்போ
1: நான் உங்கள்கிட்ட
0: அப்படியே சொன்னேன், எங்கிட்ட இருக்கிற ஆள்காரன் சொல்லுவான் இது 3வது ஆதித்தங்க 4வது ஆதித்தன்னு சொல்கிறான் இல்லையா, அது எங்களோட இன்வால்மெண்ட். இதே 100 ஆடு போயிருச்சு, 150 ஆடு வச்சுனா நான் கண்டிப்பாக என்னால் அது பண்ண முடியாது.
1: ரெக்கார்ட் வச்சு
0: லெட்ஜர் வச்சு பண்ணித்தான்
1: அது பண்ண நாளைக்கு வரும் சந்ததிக்கு கூட யூஸ் ஆகும். நாளைக்கு உங்கள் பையனோ உங்கள் வாரிசுல பேரனே கூட வந்து எடுத்து பார்க்கலாம் என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு.
0: சார் நீ ஒன்றும் இல்லை சார், காலையில் எழுந்திரிச்சு வாங்க, உள்ள நில்லுங்க, ஒரு 5 நிமிஷம் தான், அது கூட பேசுங்க. சார் ஆடும் ஒரு உயிர்
1: கட்டாயம்,
0: செடியும் ஒரு உயிர் தான்.
1: எல்லாமே சார் இந்த செடி கொடி மரம் உள்ள எல்லாமே சேர்ந்தான ஒரு இக்கோ சிஸ்டம்.
0: ஆமாம், ஏன் நம்ம அதை மட்டும்
1: உதாசீனப்படுத்துறோம்? ஒன்று எல்லாமே இருக்கணும்,
0: இருக்கணும் இல்லை, ஏன் உதாசீனப்படுத்துறோம்? நம்ம உதாசீனப்படுத்துறோம்,
1: நம்ம பார்வைக்கே படுறதில்லை, தேவைங்கிறத மட்டும் பார்த்துக்கிறோம். அதாவது நம்மளுடைய பார்வை வந்து விரிவடையணும், உன்னிப்பாக இருக்கணும்.
0: கண்டிப்பாக
1: இன்றைக்கி
0: அவேர்னஸ் ஜாஸ்தி சார், மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஜாஸ்தி. நல்ல ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு தயார். ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்?
1: கலப்படம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, நஞ்சு தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க, நல்லதை கொடுத்தோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம தலைமுறை நல்லாயிருக்கும்,
0: நல்ல ப்ராஃபிட் இருக்குது சார். நான் சொல்கிறது வந்து
1: சத்த ஆடை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அதே
0: 100% சார். இன்னும் கழுத்து அடிச்சு போட தரமாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணோம் அந்த தப்பு எனக்கு திரும்பி வந்தே தீரும்.
1: கரெக்டாக திரும்பி வரும், கர்மா வரும்,
0: கர்மா வந்தே தீரும். நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு நான் இந்த ஆட்டை கொடுத்தேனா நாளைக்கு நான் எங்கேயோ ஒரு ஊரில் போய் நான் வாங்குற ஆடும் செத்தாடுதான் எனக்கு வந்து சேரும். கரெக்டுங்களா?
1: உண்மை, யதார்த்தமான உண்மை.
0: நான் அதில் மட்டும் என்றைக்குமே ரொம்ப தெளிவு சார். ஈவன் எங்கிட்ட இருக்கிற இவங்களும் கூட சொல்லுவாங்க, குட்டி ஏதாச்சும் குட்டியை பிறக்கையில் ஏதாச்சும் ஒன்று இறந்துருச்சுன்னா எனக்கு கொடுத்துட்டா சாப்பிட்டுக்காங்களேன். அதாவது ஆள்காரனை வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன் சார், இந்த இடத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஆள்காரன் நல்லவன், அவனை நல்லவனாக வச்சுக்காத நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு கொடுப்பேன் அவன் சாப்பிட் பழகிடுவான், நாளைக்கு எப்படா குட்டி சாகுமான்னு பார்ப்பான். இது நேச்சர் தானே, ஏன் அவனுக்கு எடுக்கிறேன்?
1: நம்மளா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்,
0: ஏன் வாய்ப்பு உருவாக்குறேன்? வேண்டாம், பதச்சிரு,
1: அதோட முடிஞ்சிடும்.
0: அவர் தரமாட்டார், முடிஞ்சு.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைக்கால பராமரிப்பு

என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, பறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கு மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் அது மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்து கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்து கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நல்ல புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: நேயர்களே, நாளை மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியின் போது உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையஞ்சல். செய்தி அறிக்கையை தொடர்ந்து இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்கவுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து

0: சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் 8:06 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது இதம் ரதத்தின் நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

இளையராஜாவின் செயல் எஸ் பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியிருந்த இந்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் கங்கை அமரன். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியிருப்பது. பாடலுக்கு இசை மற்றும் பாடல்கள் எழுதியது டி ராஜேந்தர்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நாளை காலை 7:30 கோடைக்காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஏழு மணி 18 நிமிடமாக சிவனி கோயம்புத்தூர் FM 103 இது இதம் ரிதம் தொடரும் பாடல் இதோ.

பிரசித்த பாடல். அன்பு சின்னம் திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது. இளையராஜா இசையில் பாடலாசிரியர் வாலி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச

ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க சின்னராசா திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: இதம் ரிதம் நிகழ்ச்சியில் ரசித்த இந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே,

நாளை மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை இடம்பெற கேட்கலாம். இதில் நேயர்கள் தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கேட்டு பயன்பெறலாம். எட்டு மணி 33 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது இதம் ரிதம் நிகழ்ச்சி. தொடரும் பாடல் எங்கள் குரல் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இசை டி ராஜேந்தர், பாடலாசிரியரும் டி ராஜேந்தர்.

8:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது இதம் ரிதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

நேயர்கள் இதுவரை ரசித்தது இதம் ரிதம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: This meeting beginning Thursday to exchange views on global and regional issues of mutual interest. Stock indices tank around 2% as elevated oil prices and US-Iran tensions dampen markets' confidence. And in badminton, Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advance to second round of Thailand Open in Bangkok. That is all in the news at 9. Good night.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி,
2: Patel International School of Textiles and Management, Autonomous Institute, Ministry of Textiles, Government of India.
3: For more details, call 9952887313 or visit www.svpistm.ac.in.
4: Akashwani Coimbatore 103 FM, Kelunga Rasinga.
1: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இதமான இனிமையான இரவு வணக்கம். நேரம் 9:16. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. தோட்டத்து பூவிலும் இல்லை, ஏன் ஏட்டிலும் பாட்டிலும் கூட சொல்லவில்லை. ஆடவர் கண்களில் அது இல்லை, காதலன் காதலியின் கண்ணில் தேடுவது, காதலி தன் கண்களை மூடியும் வெளிக்காட்டுவது, நாணமோ அது நாணமோ. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடியோர் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன்.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலரங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். காட்சிகள் மாறும் நாடகம் போல காலம் மாறுமோ, அந்த மாற்றத்தினால் வாழ்க்கை பாதை மாறுமோ? எது மாறினாலும் யார் மாறினாலும் என்னவன் பால் கொண்ட காதல் மாறாது, என் நிலையும் மாறாது என மலரே என்னவனை கண்டால் சொல்வாயோ என மலரோடு மனதின் உணர்வுகளை பாடலாய் இசைக்கிறாள் தலைவி. கேட்கவிருக்கும் பாடல் தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து, இசை ஏ எம் ராஜா, பாடலாசிரியர் கண்ணதாசன், பி சுஷீலா பாடியது.

0: நேயர்களே, நாளை காலை 7:30 மணிக்கு கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:24. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. கண்கள் இருக்க வெளி தோரணம் எதற்கு, கைகள் இருக்க மாலைகள் எதற்கு, உள்ளம் இருக்க மணவரை எதற்கு, ஒரு மனதளவு ஒரு மனதான

0: அவருக்கு திருமணம் எதற்கு? இருவரின் மனதையும் இறைவன் அறிந்தே இருவரை ஒன்றாய் இணைய வைத்தானே என மனவாழ்வின் மகிழ்வை சொல்லும் பாடலை கேட்போமா?
1: நீயே தான் எனக்கு மனவாட்டி,

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி 103 FM ல மயிலிறக நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 9:29. ஆடலுக்கும் பாடலுக்கும் இடையே ரகசிய போட்டி எப்போதும் உண்டு. ஏட்டிக்கு போட்டியாய், சலங்கையின் ஒலிக்கு பதிலாய், தலையசைத்து ரசிக்கும் இசையாய் மயிலின் ஆடல் அழகையும் குயிலின் இசை இன்பத்தையும் தர வருகிறது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்பட பாடல். இசை சி ராமச்சந்திரா, பாடலாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு, பாடியோர் பி லீலா, ஜிக்கி.

0: நேயர்களே, நாளை மாலை 5:20 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி. ராமசுப்ரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியின் போது உங்களுடைய சந்தேகங்களுக்கும் தெளிவு பெறலாம்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆற்றங்கரையின் ஓரத்திலே தாலாட்டும் தென்றல் வீசும் நேரத்திலே பேசிக் கொள்ளலாமா என தலைவனும், ஆற்றங்கரை எதற்கு, உறவில் ரகசியம் எதற்கு என தலைவியும் வினவ, இறுதியில் இருவரும் தேதி குறித்து ஊரை அழைத்து காலம் அறிந்து மாலை அணிந்து இணைந்து வாழும் இன்பத்தை பெற விழியிடம் வழி கேட்டு வலம் வரும் பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோ டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷிலா.
2: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா.

பயிலரங்க நிகழ்ச்சியில காலத்தை வென்றனருக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பனிமலர் கூட்டத்திலும் பழங்களின் தோட்டத்திலும் சந்தித்தால் தித்திக்கும் தேனின் இன்பச் சுவையை சுவைக்க கன்னியர் பூச்செண்டாக காளையர் வண்டாக நல்ல நாள் பார்க்கவோ என இன்பத்தின் இனிமையான பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து. இசை வி குமார், பாடலாசிரியர் பாலி, பாடியோட்டியம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:46 மயிலரக நிகழ்ச்சியில காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பானவருக்கு நான் இருக்கும் நிலைமை தெரியுமா, என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா என தலைவியும், கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு என் கவனம் தெரியுமா, என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என காதல் கவியை வினவிய வண்ணம் வலம் வரும் அடுத்த பாடல் இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து. இசை SV வெங்கட்ராமன், பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாடியோ TM சௌந்தரராஜன், பி லீலா.

9:50 இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி மகளிரக்கு. அலையோடு பிறவாத கடலும் இல்லை, நிழலோடு நடக்காத உடலும் இல்லை, துடிக்காத இமையோடு விழையும் இல்லை, துணையோடு சேராத உறவும் இல்லை, மணக்கின்ற தமிழ் மண்ணில் மனதோடு மனம் பேச கண் ஜாடையில் கவிப்பாட இங்கே உருவானவளே இனியவளே என வருணனை சொற்களை அடுக்கிய வண்ணம் வலம் வரும் பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் பாலி, பாடிய ஓ டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: நேயர்களே, மயிலருக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து மலடிமெடுகள் நிகழ்ச்சியை கேட்கலாம். மலடிமெடுகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்பெஷலா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்காக நேயர் விருப்பமாக விளம்பரம் காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்னா தாராளமா 10 மணிக்கு மலடிமெடுகள் நிகழ்ச்சியில என் கூட வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: ஆகாஷ்வாணி 103 FM-ல மயிலருக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஊர் அறியாமல் உறவும் அறியாமல் காட்டுக்குள்ளே தேடி ஓடி வந்த கால்களை ஆவி துடிக்க தலைவன் அழைக்க தலைவியும் மகிழ்வோடு நுழைகிறாள் பாட்டுக்குள்ளே. கேட்கவிருக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் பாலி, டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். வெளிவந்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க ஜாலியா கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னணிப்பினோட 2311632 அல்லது 2317046 அப்படிங்கிறவருக்கு கால் பண்ணலாம். புதிய நேர்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். சோ ஜாலியா ஹாப்பியான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: கோவை எப்பங்கு இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பலின் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: பாண்டியன் படம், பாண்டியனா கொக்கா கொக்கா இந்த பாடல்.
0: ஓகே நன்றி, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM ல மெலடி மெட்டுகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்காக இன்னைக்கு ஜாலியா மெலடி மெட்டுகள் நேயர் விருப்பமா போயிட்டே இருக்கு. யார் இணைய கூட நேயர்னு பாத்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்கறத பேசுறீங்க?
1: ஈரோடு சென்னிமலை தோப்பாளையத்துல இருந்து செந்தில்குமார்ங்க.
0: செந்தில்குமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: நம்ம ரஜினி சார் நடிச்ச நல்லவங்க நல்லா வந்து வெச்சுக்கவா ஒண்ணு மட்டும்.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 10:11 நிமிடம் நாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடிமெட்டுகள். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ்க்காக மெலடிமெட்டுகள் நிகழ்ச்சி ஜாலியா சூப்பரா போயிட்டே இருக்கு. இப்பதாங்க ரேடியோ ஆன் பண்ணேன். போன் நம்பர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்காகவே திருப்பி நான் சொல்றேன். சோ நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனரா இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க 04-22 அப்படிங்கிற நினைப்பினோட 23-16-312 அல்லது 23-17-046 அப்படிங்கிற இருக்கு. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டுவல்ஸ் தங்கவேலுமா.
0: தங்கவேல், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: நீண்ட நாளுக்கு அப்புறம் பேசுறோம்.
0: ஓகே
1: ஓகே, மை டியர் மார்த்தாண்டன் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் கொடுங்க.
0: ஓகே, நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, நாளை மாலை 5:20 சித்திர செவ்வான நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நேரலையின் போது உங்களுடைய சந்தேகங்களுக்கும் தெளிவு பெறலாம்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: அகஷ்வாணி 103 எஃப்எம்ல மலடிமிட்டுகள் நிகழ்ச்சியில இனிய குடிய நேயர் வணக்கம். வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் தாஸ்பகோண்டன்புதூர்ல இருந்து ஜனார்த்தனன்.
0: ஜனார்த்தனன், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
2: கலையன் படத்துல இருந்து எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதான.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 10:22. இன்னைக்கு மலடுமெட்டுகள் நிகழ்ச்சியில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ் ஜாலியா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில யார் இணையறாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அப்துல். நான் ஈரோடு கங்காநகர்ல இருந்து.
0: நலமா இருக்கேன் அப்துல். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு
0: இதே அமைதியோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM-ல மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 10:28. யாரது அந்த பக்கம்? வணக்கம்
1: மேடம். வணக்கம், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. செம்பா நாத்து காத்து போல சேரன் பாண்டியன் அந்த பாட்டுல வேணுங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் ஆழ்ந்த ரேடியோவில் இருக்கும் சூலூர் கணேஷ், ரங்கநாயகி, திருப்பதி சுந்தரி கம்மல், பரமேஸ்வரி மேடம், ஜெயா பாலாஜி, செல்வராஜ், சரோஜ் நாராயணசாமி இவங்களுக்கெல்லாம் அந்த பாடல் பழைய நினைவுக்காக நீங்க போட்டு விடுங்க மேடம். வணக்கம்.
0: யாரு பேசுறீங்க? எதுவுமே சொல்லி உங்க பேர் சொல்லலையே. நிறைய பேர் சொன்னீங்க, உங்க பேர் சொல்லு
1: மேடம். என் பேர் கார்த்திக் மேடம்.
0: ஓகே, சூப்பர் கார்த்தி. உங்களுக்காகவும் நீங்க சொன்ன எல்லாருக்காகவும் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, நாளை காலை 7:30 மணிக்கு கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: ஆகாஷ்வாணி 103 FM ல மெலடி மிண்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல உங்களுடைய பேரை சொல்லி ஜாலியா ஸ்வீட்டா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லிசனர்ஸ் சாய்ஸ்ல நம்ம எங்கேயுமே இடம் கொடுக்கல. ஆகையினால உங்களுடைய பெயரையும் நீங்க எந்த பாடல விரும்பி கேட்கறீங்க அப்படிங்கறதையும் தாராளமா சொல்லி உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெலடி மிண்டுகள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறத பேசுறீங்க?
2: ஈரோடு முத்தமலையை 14 இருந்து சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
2: படம் 2-1.
0: ஓகே.
2: பாடல் சங்கீத பூமழை.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட் என்ஜாய் பண்ணுங்க.

0: ஸ்தோத்ரி இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:39 ஆகாஷ்வாணி 103.3 FM-ல நாம் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். நேயர்களுடைய கவனத்திற்கு, நீங்க காலர்ஸ் அட்டன் பண்ணும்போது லிஸ்னஸா நீங்க வந்து உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய உங்களுக்கு என்ன விருப்ப பாடலோ அதை மட்டும் கேட்டா போதுமானது. நீங்க டெடிக்கேஷன் யாருக்காவது பண்றீங்க அப்படின்னா கால் வந்து கட் செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். சோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா, நான் ஈரோடு சூரமட்டி வலசுல இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
1: இளங்கோ, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
2: கல்லுக்குள் ஈரம் படத்து பேருமா.
1: ஓகே.
2: கொத்தமல்லி பூவே புத்தம் புது காத்தே, ஏன்னா இப்ப காத்து நல்லா வீசுது இதமா. அந்த பாடலை கேட்கும் போது இன்னும் மனசுக்கு இதமா இருக்குது என்னுடைய கருத்துமா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. காத்தோடு சேர்ந்து இந்த பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM-ல மலடி மெட்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஈரோ டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்காக நம்ம வந்து பாடல்கள், விருப்ப பாடல்களை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். லிஸ்னஸ்க்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரோ டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்காக பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ் அந்தந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இடையில வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் நேமை மாத்தி உங்களுடைய பெயரை வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கறதையும் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், முருகேசன்.
0: முருகேசன், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: ராஜ்குமாரன் படத்துல இருந்து என்னவென்று சொல்லணும் பாடல், அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகேங்க, தேங்க் யூ.
2: ஐயய்யய்யா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 10:54 மெலடிமிட்டுகள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ் பங்கெடுத்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு முறை நேயர்களுடைய கவனத்திற்கு சொல்றேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ்க்காக நம்ம மெலடிமிட்டுகள் நிகழ்ச்சியை ஒதுக்கி வச்சிருக்கோம். ஸோ அந்தந்த நாளுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லிஸ்னஸ் வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே ஹாப்பியா அவங்கவுங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன்.
2: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 10:55. நேயர்களே, இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல். அதில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 15 அதிகாரம் வான் சிறப்பு. தொடர்ந்து 6:10 எடைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கோவை சவுந்தரராஜன், வாணி ஜெயராம், நாகூர் ஈயம் அனீஃபா, டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர்

ஈஸ்வரி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆறு 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமை விளைக, 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 கோடை காலத்தில் வெயில் மற்றும் அனல் காற்றினால் ஏற்படும் மாற்றம் குறித்து உரை வழங்குகிறார் மண்டல வானிலை மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்கள். தொடர்ந்து கொஞ்சம் கிளி கேட்கலாம். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணி சாரல். 10:02 இது உங்க சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை. 4:30 கடிகை நவிலும் வாழ்வியல் சிந்தனைகள் உரை வழங்குபவர் ஆ சுமதி அவர்கள். தொடர்ந்து நித்யா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம். 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். 3:00 டீ டைம் நேயர் விருப்பம். 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ. மாலை 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். இதில் நேயர்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கப்படும். 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. 6:40 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 8:05 இதம் ரதம். 9:15 மயிலிறகு. 10:00 மெலடிமெட்டுகள். 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையஞ்சல். நேர்களை சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய வெதர் அப்டேட். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. திருப்பூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. ஈரோடு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. ஊட்டியை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 25 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. பாலக்காடு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸுமாக இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்சிருக்க வெதர் அப்டேட். ஆகாஷ்வாணி 103 FM நேரம் 10:59. இனி நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

11:12 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் தேவாவின் இசையில் பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. தியாகம் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், கண்ணதாசனுடைய கற்பனையில்.

உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உன்னைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

செய்யமெங்கில்

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இணைந்திருக்கிறோம் விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். ஸ்வர்ணமுகி படத்தின் பாடலை தொடர்ந்து உமா ரமணன் அருண்மொழி பாடிய தந்துவிட்டேன் என்னை.

ஒரு அமைதியான பாடலை ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடிய உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பிரைசுடன் அவங்களுடைய வரிகளில் பாடல்.

சிறைச்சாலை படத்தின் பாடலை தொடர்ந்து பட்டணத்தில் பூதம் பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க ஆர் கோவர்தன் இசையில்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்களிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். ஜல்லிக்கட்டு காலை படத்திலிருந்து நிறைவாக பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4.
2: காற்றின் மொழி.

கண்களுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

மூடிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா.

சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசியரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: Mario. Ta-na-na-na-na-ta-na-na-na-na-ka-na-na. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

ஏண்டி புள்ளே நீ இப்படி நடுங்குற? நான் என்ன பண்ணிட்டேன்? நீ எதுக்கு கலங்குற? ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ, ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ, போடி போ.

துணிஞ்சு புழுகு மேல மிரண்டு மிரண்டு கீழே விழுந்து விட்டது போல. எதை சொல்லிக்கோ நீ, எதை சொல்லிக்கோ, அவ்வளவுதான், எதை சொல்லிக்கோ நீ, எதை சொல்லிக்கோ.

பசி எடுத்துச்சு கிழக்கு வந்து பழத்தை கடிச்சு பிடிச்சு படுத்திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்துச்சு மெய்யா பசி எடுத்துச்சு கிழக்கு வந்து பழத்தை கடிச்சு பிடிச்சு ரசிச்சு ரசிச்சு தின்ன கிளி பறந்துடுச்சுன்னு வெளியே ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ ஏதோ

இப்போது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில், ஜாலந்தர வளர்ச்சி ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி, அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103

0: மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: அருள்மணி மாலை.

சதசச்சயது.

நேரம் 5:22. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.